0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர்,
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. பேக் நவு நானும் US ல கூட அதே ஃபம் தான்.

0: Entonces, ¿qué hacemos de esto, ¿no?
1: Rolex. Rolex.
0: Sir. Yes, sir.
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ல.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Singer SP.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் இறைவனை பார்த்து கேட்கிற கேள்வி ஒன்று உண்டு. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை துன்பங்களை கொடுக்கிறாய்? ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறாய்? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வருகின்றன? சொல்லப்போனால் அப்படி நாம் மட்டும் இந்த உலகத்திலே அதிகமாய் பாதித்து நிற்பதில்லை. எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையிலே அவரவருக்கு தகுந்தாற் போல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. நன்மை தீமை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் இயல்பாகவே மனித மனம் என்ன நினைக்கிறது என்றால், நான் தான் இந்த உலகத்திலே அதிகம் பாதித்திருக்கிறேன், எனக்குத்தான் அதிகம் பிரச்சனைகள், எனக்குத்தான் அதிகம் துன்பங்கள், எனக்குத்தான் அதிகம் கவலைகள், என்னை போல வருந்துபவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொள்வதிலே மனிதர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது தன் மீது தானே பரிதாபப்பட்டுக் கொள்ளுகின்ற ஒரு நிலை. ஆனால் அது உண்மையா? நிச்சயமாக இல்லை. எல்லோருக்கும் அவரவருடைய வாழ்க்கையிலே அல்லல்கள் உண்டு. ஆனாலும் ஏதோ நாம் அதிகமாக பாதிக்கப்படுவது போல ஒரு எண்ணம் அடிக்கடி வந்து போகிறதே, அதை எப்படி நாம் சரி செய்வது? எப்படி நாம் அதை கடந்து வருவது? அந்த கருத்தை நாம் அப்படியே ஒப்புக்கொள்வோமே, நாம் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம், நமக்குத்தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் கொடுக்கிறார் என்றே நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையிலே போர் மூளுகிறது. அடிக்கடி இது போல போர் மூளுவது சகஜம்தான். ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய எதிரி மிகவும் திறமையானவர். அப்படி என்றால் அரசர் என்ன செய்வார்? தன்னுடைய படையிலேயே மிக திறமையான ஒருவரை, யாராலே இந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு வெல்ல முடியுமோ, அதற்கான ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை தேர்ந்தெடுத்துத்தான் இந்த போருக்கான படையணியை வழிநடத்தி செல்லுகின்ற பொறுப்பை கொடுப்பார். இருப்பதிலேயே பலவீனமாக இருக்கக்கூடியவரை அழைத்தார், இந்த போரினை வென்று வர வேண்டும் என்று பொறுப்பை கொடுப்பார். எதிர்படுகின்ற சவால் எந்த அளவிற்கு ஆழமானதாக இருக்கிறதோ அதை வெல்லுகின்ற வல்லமை படைத்த ஒருவரைத்தான் தேர்ந்தெடுத்து அதை எதிர்கொள்ள அனுப்ப முடியும். அதுபோல உங்களுக்கு கடவுள் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்றால் உங்கள் திறமை எவ்வளவு சிறப்பானது என்று அர்த்தம். உங்களுடைய ஆற்றலுக்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் உங்களுடைய வல்லமைக்கும் தகுந்தார் போன்ற விஷயங்களைத்தான் உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார் என்றால், பிரச்சனை பெரிதாக இருக்கும் பொழுது உங்கள் திறமையும் அதற்கு ஈடாக, இன்னும் சொல்ல போனால் அதை வெல்லுகின்ற அளவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடியது என்பதுதான் அதனுடைய பொருள். இதை நீங்கள் மனதளவிலே உணர்ந்து கொண்டு விட்டால் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்ற பிரச்சனை உங்களுக்கு பெரியதாக தெரியாது. உங்கள் ஆற்றலை நிரூபித்து காட்ட, வெற்றியை பெற்று இந்த உலகத்திலே எல்லோரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்து நிற்க உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பிரச்சனை தெரியும். ஆகவே வருகின்ற பிரச்சனையை பெரிதாக நினைத்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் ஆற்றலை, உங்கள் திறமையை, உங்கள் அனுபவத்தை பெரிதாக நினையுங்கள். அதற்கு முன்னால் எந்த பிரச்சனையும் சிறிதாகத்தான் தெரியும். இந்த மனநிலையோடு எதிர்படுகின்ற ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு சவாலையும் நாம் மிகுந்த மனதிடத்தோடு வெற்றி கொள்ளுகின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழிப்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பறவைகளிலே கிளி மிக அழகானது. அதனுடைய அந்த பசுமையான வண்ணம், அதன் மூக்கிலே இருக்கக்கூடிய அந்த செந்நிறம், இந்த இரண்டினுடைய கலவை அப்படியே நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல மற்றும் ஒரு பறவை கழுகு. கிளியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கழுகினுடைய தோற்றம் அத்தனை வசீகரமானது அல்ல, ஆனால் கழுகினுடைய ஆற்றல் அபரிமிதமானது. பொதுவாக இந்த இரண்டு பறவைகளையும் ஒப்பிட்டு கருத்தொன்று விளக்கப்பட்டிருந்ததை சமீபத்திலே ஒரு சமூக வலைதள பதிவிலே பார்த்தேன். பச்சை கிளியாக இருக்காதீர்கள், கழுகாக இருங்கள் என்று. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? இது பறவையினுடைய தோற்றத்தை மட்டும் பொறுத்தது அல்ல. பச்சை கிளி நிறைய பேசும், அதாவது சத்தமிட்டு கொண்டே இருக்கும், ஆனால் உயர பறக்காது. கழுகு எப்படி சத்தமிடும் என்று நம்மிலே பலருக்கு தெரியவே தெரியாது, அந்த அளவிற்கு அது அமைதியாக இருக்கும். ஆனால் மேகத்தையும் கடந்து மேலே பறக்கின்ற ஆற்றல் அதற்கு உண்டு. உங்கள் ஆற்றலை எதிலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியம். பச்சை கிளி பேசிக்கொண்டே இருக்கிறது, அதாவது சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது, ஆனால் ஒரு பறவைக்கே உண்டான தன்மை பறப்பது. அதிலே கிளி அத்தனை வல்லமை கொண்டதாக இருப்பதில்லை. ஆனால் மற்ற எந்த விதத்திலும் கவனச்சிதறலுக்கு ஆட்படாமல் உயரப்பரப்பதில் மட்டுமே ஆழமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது கழுகு. இதை மனிதர்களாகிய நாம் எப்படி நமக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு உயர்ந்த விஷயத்தை நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை காட்டிலும் அதை செய்து காட்டுவதுதானே நமக்கு பெருமை தரும். ஆகவே அதிகம் சிந்திப்பது, சிந்தனை தான் அனைத்திற்கும் ஆதாரம். அந்த சிந்தனையை பற்றிய பேச்சு தான் அதற்கு நமக்கு ஊக்குவிப்பை தரும். அதை நாம் செயலாக்குவதற்கு இந்த இரண்டும் தான் ஆதாரமானவை என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த நிலைகளிலேயே நாம் தேங்கி நின்றால் மிக முக்கியமான செயல் என்பது நம்மிடமிருந்து வெளிப்படாமல் போய்விடும். ஆகவே ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட, அதை பற்றி அதிகம் பேசிக்கொண்டே இருப்பதை விட, அதை செய்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதைத்தான் இந்த பறவைகளுக்கு இடையிலான ஒப்பீடு நமக்கு உணர்த்துகிறது. பார்ப்பதற்கு பச்சை கிளி போல அழகாக இருங்கள், அதிலே தவறில்லை, ஆனால் செயலிலே கழுகாக இருக்க வேண்டும், அதுதான் நமக்கு பெருமை தரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

நடக்கிற NRI meetup கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூன் மாதம் 30 தேதியான இதே நாளிலே வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே என்னென்ன மாதிரியான துவக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். பொதுவாக ஒரு நிறுவனம் அதனுடைய வெற்றி என்பது இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் தங்களுடைய படைப்புகளை அல்லது சேவைகளை எந்த அளவிற்கு விளம்பரப்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அமைகிறது. அந்த வகையிலே ஆட்டோமொபைல் துறையிலே முதன் முதலாக ஒரு விளம்பரம் பத்திரிகையிலே வெளிவந்த தினம் இன்றைய தினம். விண்டன் மோட்டர் கேரேஜ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் தங்களுடைய ஆட்டோமொபைல் வாகனத்தை பற்றிய ஒரு விளம்பரத்தை சயின்டிபிக் அமெரிக்கன் என்கின்ற ஒரு இதழிலே இன்றுதான் முதன் முதலாக 1898 ஆண்டு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆட்டோமொபைல் துறையை சார்ந்து வெளிவந்த முதல் விளம்பரம் இதுதான். டிஸ்பென்ஸ் வித் த ஹார்ஸ் என்கின்ற தலைப்போடு அந்த விளம்பரம் வெளிவந்திருக்கிறது. அதாவது குதிரைகளை கொண்டு இழுக்கப்படுகின்ற வண்டிகள் தான் பெருமளவிலே பயன்படுத்தப்பட்ட வாகனங்களாக இருந்தன. அதிலிருந்து மாற்றமடைந்து முன்னேற்றம் கண்டு மோட்டார்களை கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டம் அது. குதிரையை வைத்து இழுத்துச் செல்லக்கூடிய வாகனத்தை பராமரிப்பதிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லி அதனோடு ஒப்பிடும் போது ஆட்டோமொபைல் வாகனம் உங்களுக்கு பெரிதும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று தங்களுடைய கண்டுபிடிப்பை பற்றிய தயாரிப்பை பற்றிய நன்மைகளை பட்டியலிட்டு சொல்லி இந்த விளம்பரத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். விளம்பரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தொழில்துறைகளிலே அமைந்திருந்தது என்பதை உணர்த்தக்கூடியதாக இந்த தகவல் இருக்கிறது. அதே போல 1937 ஆண்டு உலகத்தினுடைய முதல் அவசர கால தொலைபேசி அழைப்பு உருவாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். 1935 ஆண்டு லண்டனிலே ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது. அதை பற்றிய தகவலை அந்த தீ விபத்து ஏற்பட்ட வீட்டிற்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஃபயர் பிரிகேட் என்று சொல்லக்கூடிய தீயணைப்பு துறைக்கு தெரிவிப்பதற்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளுகிறார். என்றாலும் அதிலே காலதாமதம் ஏற்படுகிறது. அதனாலே தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலே பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக ஒரு அவசர கால அழைப்பு உருவாக்கப்படுகிறது. 999 என்று நினைவிலை வைத்துக் கொள்வதற்கு மிக எளிமையான ஒரு எண் அந்த அழைப்பிற்காக என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக யார் ஒருவர் அழைப்பு விடுத்தாலும் அருகில் இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்பகத்திலே விளக்குகள் பழிச்சிடுவது, அபாய சத்தம் எழுவது போன்ற முறைகள் உருவாக்கப்பட்டன. பிற்காலத்திலே பல்வேறு துறைகளுக்கான அவசர கால அழைப்புகள் உருவாக்கப்படுவதற்கு இதுவே அடித்தளமாக ஆரம்பமாக அமைந்தது. அதே போல 1938 ஆண்டு இப்போது உலகம் மிகவும் ரசித்து கொண்டாடுகின்ற சாகச வீரரான ஒரு கற்பனை கதாபாத்திரம் சூப்பர்மேன். யாராவது ஒருவர் அசாத்தியமான விஷயத்தை செய்வதாக சிந்தித்தால் கூட மற்றவர்கள் அவர்களை பார்த்து நீ என்ன பெரிய சூப்பர்மேனா என்று கேட்பார்கள். அந்த அளவிற்கு சராசரி மனிதனாலே செய்ய முடியாத பல சாகசங்களை செய்யக்கூடிய கற்பனை கதாபாத்திரங்கள் அவற்றிற்கெல்லாம் முன்னோடி என்று இந்த சூப்பர்மேனை நாம் சொல்லலாம். ஜெர்ரி சீகல் மற்றும் ஜோ ஷஸ்டர் இந்த இரண்டு படைப்பாளிகள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கற்பனை கதாபாத்திரம் இது. டிசி காமிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சாகச வீரர்களுக்கான கதைகளை வெளியிடுகின்ற நிறுவனத்தின் பெருமைமிகு கண்டுபிடிப்பாக, வெற்றிகரமான கண்டுபிடிப்பாக இந்த சூப்பர்மேன் கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. அதே போல விளையாட்டுத் துறையை சார்ந்த நட்சத்திரங்களான மைக் டைசன், கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யா, நீச்சல் சாதனையாளர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் போன்ற பல வெற்றி வீரர்களினுடைய சாதனை நட்சத்திரங்களினுடைய பிறந்த நாள், அதாவது அவர்களுடைய வாழ்க்கை துவங்கிய நாள் இன்றைய தினம். இப்படி பல்வேறு ஆரம்பங்கள் அணிவகுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் வரலாற்றிலே அமைந்திருக்கிறது. அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கின்ற விதத்திலே பல சிறப்பான துவக்கங்கள் இன்றைய தினம் நமக்கும் நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. தத்துவ ஞானியான செனகா அவர்கள் மனிதர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மகிழ்ச்சி வரும்போது, துன்பம் வரும்போது, யாரேனும் உங்களை அவமதிக்கும் போது, மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுகின்ற நிலையிலே நிற்கும் பொழுது, ஒரு அளப்பரிய சாதனை படைக்கும் போது, எடுத்த முயற்சியிலே வெற்றி பெற முடியாமல் தோற்று நிற்கும் போது, இப்படி நம் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் ஒரே மாதிரியான மனிதராக இருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? அது எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு சூழலும் என்ன உணர்வை நமக்கு தருகிறதோ அதற்கு ஏற்றார் போலத்தானே நம்முடைய வெளிப்பாடு இருக்கும். மகிழ்ச்சியின் போது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வும் தோல்வியின் போது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வும் ஒன்றாகவா இருக்கும்? நினைத்ததை சாதித்த உடனே நமக்கு ஏற்படுகின்ற உணர்வும், நாம் எண்ணியபடி ஒன்றை சாதிக்க முடியாமல் தோல்வியை எதிர்கொள்ளும் போது நமக்கு இருக்கின்ற உணர்வும் எப்படி ஒரே மாதிரியாக இருக்க முடியும் என்று கேட்கலாம். ஆனால் செனகா அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு சூழலிலும் நீங்கள் நீங்களாக இருக்காமல் அந்த உணர்வுகளுக்கு தகுந்தார் போல நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த உணர்வுகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் அடைபட்டு கிடக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் என்கிறார். அதற்காக மகிழ்ச்சி வரும்போது சிரிக்காமலும், துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் ஒரு மனிதனாலே இருக்க முடியுமா என்று கேட்டால், அந்த உணர்வுகள் நமக்குள்ளே வந்து போவதற்கான அடையாளம் இருக்கத்தான் செய்யுமானால், அதனால் அதீதமாக நாம் பாதித்து விடக்கூடாது. நாம் எண்ணியது போல ஒரு செயல் நடக்கிறது என்றால் ஒரே அடியாக ஆரவாரம் செய்து என்னை போல சிறந்தவன் இந்த உலகத்தில் இல்லை என்பது போல தனைக்கணம் கொள்ளக்கூடாது. அதுபோல ஒரு தோல்வி வருகிறது என்றால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்து துவண்டு போய் தளர்ந்து போய் மீட்டெடுக்க முடியாத பாதாளத்திலே போய் விழவும் கூடாது. மகிழ்ச்சி வந்தால் ஒரு புன்னகை, முடிந்தால் துன்பம் வந்தாலும் புன்னகிக்கின்ற அளவிற்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே ஒருவேளை அந்த சோகம் நம்மை தாக்கினாலும் ஒரு சில மணித்துளிகளிலே அதற்குள்ளே இருந்து மீண்டு வர பழக வேண்டும். அப்படி எது வந்தாலும் பாதிக்கப்படாத, வீழ்ந்து விடாத, தடுமாற்றம் கொள்ளாத மனநிலை இருப்பவர்கள்தான் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே பெருமை பெற முடியும். அப்படியான பெருமையை நாமும் நம்முடைய திடமான மனநிலையின் துணை கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஜூன் மாசத்தினுடைய கடைசி நாள் இன்னைக்கு June 30th, டியூஸ்டே. அண்ட் இந்த ஒரு நாள் வந்து நிச்சயமா வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இல்லையா? வரலாற்றில் வந்து மிக மிக மிக சிறப்பான ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம அமீரகத்தினுடைய வரலாற்றுக்கு இல்லை. ஏன்னா UAE-னுடைய ரயில் சர்வீஸான எத்திஹாத் ரயிலோட பேசஞ்சர் சர்வீஸ் இன்னிலிருந்து கோலாகலமாக ஆரம்பிச்சாச்சு இல்லை. ஸோ வாட் ஹிஸ்டாரிக் டே டுடே. சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது, லான்ச் பண்ணும்பொழுது நம்மளும் வந்து we were part of history, அது நடக்கிற நேரத்தில் நாங்கள் இருந்தோம் தெரியுமா இங்கே அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு ஒரு சந்தோஷம், பெருமை அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். எத்திஹாத் ரயில் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்ல இருந்து, அவங்க கல்லுகளாக வச்சு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து, யூனோ அந்த சோதனை ஓட்டம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பின் லைக் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. கண்ணு முன்னாடி இப்படி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு புது படைப்பு ஒன்று உருவாகிறத பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் இன் மெனி வேஸ் இல்லை. ஏன்னா இது வந்து ஆஸ் அ ஒரு ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு ரயில் சிஸ்டம் அவங்க அனௌன்ஸ் பண்ணி இப்படி ஒரு ரெக்கார்ட் டைமில் அது அவ்வளோ அழகாக நிகழ்த்தி முடிக்கிறாங்க அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒன்று இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அமீரகம் அகேன் தேவ் ப்ரூவன் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு நாடு வேற யார் இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் ப்ராப்பர் பிளானிங்கோட நம்ம பண்ணோம்னா எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம UAE-னுடைய எத்திஹாத் ரயில் பேசஞ்சர் சர்வீஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்கேருந்து நம்ம கிருஷ்ணி வேற போயிருக்காங்க அங்கே ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து எடுக்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கிருஷ்ணியை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். எத்தியாத் ரயில் சர்வீசஸ்லாம் வந்து எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு சுட சுட கொடுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். மீன்வால் உங்களுக்காக பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கோலிருந்து என்னமோ ஏதோ சிலன்னு ஒரு காதலிருந்து அம்மி மிதிச்சாச்சுன்னு சொல்லி ரெண்டு பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி போயிட்டுருக்கீங்க? ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க? டிராஃபிக் இருக்கா? டியூஸ்டே இல்லை அண்ட் வீக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆல் ஓகேவா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு இன்பாக்ஸும் பண்ணலாம். எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூ லிஸ்னிங் ஃப்ரம் அப்படிங்கிறத, உங்கள் நேம் ப்ளஸ் எந்த ஊர், அங்கே எப்படி இருக்குது வெதர் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து KIRTHANA ஓகே கீர்த்தனா இதனோட பேஜ் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மெசேஜ் எல்லாம் பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே பிக் டிக்கெட்.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
1: ஓ எஸ், இன்னைக்கு வந்து யூஏ அப்டேட். என்ன சொல்றது, இன்னைக்கு இந்த வாரம் பூரா இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டே இருப்போம். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம அமீரகத்தினுடைய ஃபர்ஸ்ட் எவர் பேசஞ்சர் ரயிலான எத்தியாத் ரயிலோட பேசஞ்சர் சர்வீஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி ப்ராமிஸ்ட், நம்ம கிருஷ்ணி வந்து அந்த ஃபர்ஸ்ட் எவர் ட்ரெயினில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேசஞ்சர்ஸாக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து லைவாக என்ன நடக்குதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஹாய் கிருஷ்ணி, குட் மார்னிங்.
2: Hi Kithara, very good morning.
1: Oh yes, absolutely. நிஜமாவே மறக்க முடியாத ஒரு மார்னிங் இன்னைக்கு இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. அது புஜைரால இருந்து காலையில 5:35 க்கு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அபுதாபி ஷேக் ஜாயத் சிட்டியை வந்து வந்து அடைஞ்சாச்சு.
1: சோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து சேர்ந்தாச்சு.
2: ஆமா, ஓ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து சேர்ந்தாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல ஒன் ஆஃப் தி பாசஞ்சரா இருந்தது ரொம்ப பெருமையா சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு.
1: சொல்லுங்க சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ்.
2: அந்த 1 hour 45 minutes நாங்க வந்தது வந்து அந்த டைம் எப்படி போச்சுனே தெரியல. ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. ஒரு ட்ரெயின்ல ஊர்ல எல்லாம் நம்ம ட்ரெயின்ல நிறைய போயிருப்போம்.
1: ஆனா
2: இங்க யூஏல அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல

0: எமிராத்தியர்களுடைய அந்த பாரம்பரிய நடனம் எல்லாம் இருந்தது பார்த்தோம்.
1: அது எல்லா ஸ்டேஷன்லயும் ஃபுஜராவா இருக்கட்டும், இப்ப அபுதாபி ஷேக் ஜாயத் சிட்டி ஸ்டேஷனா இருக்கட்டும், அந்த பாரம்பரிய நடனம் அது நடந்துட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் செலிப்ரேஷன். ஆனா இங்க முக்கிய பிரமுகர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல எல்லாருமே பாத்துட்டு இருக்கோம் அபுதாபி ஸ்டேஷன்ல. ஆமா,
0: சோ பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சொன்ன மாதிரி ட்ரெயின் மாதிரி இல்லாம ஒரு ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. உள்ள வந்து அந்த கேபின்ஸ் ஆகட்டும், சீட்டிங் அண்ட் தென் லைட்டிங், சைனேஜ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இல்ல
1: ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது.
0: வெரி நைஸ்
1: இந்த ஜர்னி. அண்ட் நீங்க கேட்ட மாதிரி எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் இங்க வந்திருந்தாங்க. நம்ம கடல் கடந்து இங்க ஒரு தேசத்துல இருக்கோம். இங்க அமீரக வாசிகள் உட்பட தமிழர்கள், மலையாளிகள், மத்த மொழி பேசக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ட்ரெயின்ல வந்து நாம பயணம் பண்ணிருக்கோம்.
0: அருமை அருமை. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக் டே, இது முதல் ட்ரெயின் பாசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கும்போது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினம். அதுல நீங்களும் இருக்கீங்க நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் சார்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன கிருஷ்ணன், சோ இப்போ வந்து லைக் நீங்க சொன்ன மாதிரி பங்க்சுவலா டைமுக்கு அவங்க எடுத்துட்டாங்க அண்ட் ஜர்னி வந்து ஸ்மூதா இருந்தது. ஓகே, இது சொல்லுங்க, வழிநடுக்க வந்து சீனரி எல்லாம் எப்படி இருந்தது? டெசர்ட் வழியா வந்ததா, நீங்க கடந்து வந்த பாதை எல்லாம் எப்படி இருந்தது?
1: அல் குஜைரால வந்து 5:35 அவங்க வந்து நாங்க ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது சூரியன் உதிக்கல. ஆனா நாங்க வந்து ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா தான் சூரியன் உதிக்க தொடங்கினது. அப்படியே அந்த மலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட அப்படியே சூரியன் வந்து அப்படி மறைஞ்சு மறைஞ்சு அங்கிருந்து அப்படியே மேல வரும்போது அந்த பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தது
0: காலையில. சோ டெய்லி இந்த மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஐ அம் ஷோர் அழகான சன்ரைஸ், சன்செட் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணி, நீங்க என்ஜாய்
1: பண்ணுங்க.
0: ஓகே, தேங்க்யூ,
1: பாய்
0: பாய். எஸ் சோ தட் வாஸ் ஆர் கிருஷ்ணி. நம்ம கிருஷ்ணி வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு காலங்கத்தால எத்தியாத் ரயிலோட ஃபர்ஸ்ட் பாசஞ்சர் சர்வீஸ் ஃப்ரம் ஃபுஜைரா அந்த ட்ரெயின்ல வந்து போயிருக்காங்க நம்ம கிருஷ்ணி அண்ட் நம்ம 92.2 ஹோம் எஃப்எம் டீம் ரெண்டு பேருமா சேர்ந்து போயிருக்காங்க. அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ கிளிம்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம் எத்தியாத் ரயிலோடது. முழு எக்ஸ்பீரியன்ஸ் விரைவில் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ்ல உங்களுக்காக வரும். So history has been made once again. UAE proof பண்ணிருக்காங்க, இல்ல நம்ம துபாய் எட்டுங்கிற மாதிரி UAE has done it அப்படினு சொல்லணும். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினம். And I just cannot wait to go and experience it. நம்மளும் சொல்லிக்கலாம்ல, இங்க நம்ம UAE லயும் வந்து ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் சர்வீசஸ் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து கரெக்டான நேரத்துல தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். பிகாஸ் ஒரு எமிரேட்ல இருந்து இன்னொரு எமிரேட்டுக்கு ஒரு நாளும் வேலை நிமித்தமாக பயணம் செஞ்சு போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி எவ்ரி டே வந்து ஒன் எமிரேட் டு தி அதர் டிராவல் பண்ணி போறவங்களுக்கும் சரி, டூரிஸ்ட்க்கும் சரி, ரொம்ப குவிக்கான ஒரு எக்கனாமிக்கலான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நிச்சயமா அது யூஏஇடைய எத்தியாத்ரிகளாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் இதன் மூலமாக நம்ம யூஏஇடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி இருக்கு, ஸ்ட்ராங் ஆகி இருக்கு. அண்ட் வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட். இது இன்னும் அடுத்தடுத்து என்னெல்லாம் வளர்ச்சி வந்து நம்ம நாட்டுக்காக காத்துட்டு இருக்கு, யூஏஇ நாட்டுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் நம்மளும் வந்து என்னெல்லாம் இனி பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் இது வந்து இப்பொழுதுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது அபுதாபி ஃபுஜைரா, ஃபுஜைரா அபுதாபிக்கான ரூட். அண்ட் விரைவில் தட் இஸ் ஆன் செப்டம்பர் 30th துபாயிலிருந்து பாசஞ்சர் ட்ரெயின் சர்வீசஸ் ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ட்ரெயினையாவது போகணும் ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நான் இருக்கேன். லெட்ஸ் சீ.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலைமாமணி கோ ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
1: We'll be back after a short commercial break.
4: அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
5: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: brought to you by Zetour UAE. Buy now, pay in 2027. VAT on Zetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI pondra offer sudan. Unga brand new Zetour SUV ku upgrade aanga.
1: All right, E11ல ஒரு கிராஷ் பார்க்க முடியுது. ஆமாம், இது வந்து எங்க எக்ஸாக்ட்லி அப்படின்னா அல் கலீதியா டிஸ்ட்ரிக்ட் ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க மேப்ல காட்டுது. ஐ திங்க் இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் இந்த ஓகே எங்க தெரியுமா, அந்த அன்சார் மாலுக்கெல்லாம் முன்னாடி நீங்க டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அதனால E11 வந்து ஜாம் பேக்டா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் 311 வந்து பயங்கர கன்ஜெஷனால அவதிப்படுறத வந்து பார்க்க முடியுது. அண்ட் அங்கேயும் வந்து ஒன்னு ரெண்டு கிராஷஸ் எல்லாம் தெரியுது. கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5th எனக்கு இங்க மேப்ல காட்டுது. 611
0: 7:49
1: ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மனசு தொட்டமேட்டில் யாருக்கு என்ன பாட்டு வேணும் அந்த பாட்டுலாம் வந்து நீங்க எனக்கு கேட்க ஆரம்பிங்க. அதுக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். எனக்கு வந்து இத்தனை நேரமா மெசேஜஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஐ எம் லைக் சோ ஹாப்பி. எத்தியாதிரையிலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் தான் வந்து சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா, அதை தான் நான் பார்த்தேன். எனிவே மெசேஜஸ்ல பார்க்கும்பொழுது பாலகிருஷ்ணா குட் மார்னிங் டு யூ டூ, அதுக்கப்புறம் யோகராஜா அபுதாபி டு துபாய் போயிட்டு
2: என்ன
1: துறையில இருக்கீங்க?
2: நமக்கு அக்சஸ் வந்து நமக்கு குயிக்கா இருக்கணும், நம்ம எதா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பாக்கணும் அப்படிங்கறத ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. ஓவர் டிராவல் பண்ணிட்டு 1 hour டிராவல் பண்ணிட்டு அது ஏதாவது இருந்தாக்கா டென்ஷன்
1: அடிச்சுக்கிட்டு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு
1: காலை நேரத்துல வந்து உற்சாகமான குரல் அந்த சைட்ல இருந்து கேட்கும் பொழுது எங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸா இருக்கும். எனிவே தட் வாஸ் முகமது. சோ அவருக்காக மனசுட்டு மெட்ல அவர் கேட்ட பாட்டு தோ பிரேக் அப்புறமா பிளே பண்ண போறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
4: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
7: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
8: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக வரலாற்றில் புதிய அத்தியாயமாக முதல் பயணிகள் ரயில் சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அபுதாபி ஃபுஜைரா இடையே எதிஹாத் ரயில் பயணிகள் சேவை இன்று தொடங்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எதிஹாத் ரயில் பயணிகள் சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. முதற்கட்டமாக அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையேயான பயணங்கள் ஆரம்பமாகியுள்ளன. இது அமீரகத்தின் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பின் முதற்கட்டமாகும். நாடு முழுவதையும் இணைக்கும் இந்த திட்டம் 2026 செப்டம்பர் 30க்குள் முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய சேவை அமீரகத்தின் பல எமிரேட்களுக்கு இடையேயான பயணத்தை மேலும் வேகமாகவும் வசதியாகவும் நிலைத்தன்மை கொண்டதாகவும் மாற்றும் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. எதிஹாத் ரயில் நிறுவனம் 2016 முதல் சரக்கு ரயில் சேவையை இயக்கி வருகின்றது. அதன் சரக்கு ரயில் வலையமைப்பு 2023 ஆண்டு மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் பயணிகள் ரயில் சேவை தற்போது முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரக வரலாற்றில் முதல் தேசிய பயணிகள் ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வந்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடன் இந்த வாரத்தில் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தோஹாவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இந்த மாத தொடக்கத்தில் கையெழுத்தாத புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமலாக்கல் குறித்து ஆலோசிக்க ஈரானின் நிபுணர் குழு இந்த வாரம் கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிபுணர் குழு இந்த வார இறுதிக்குள் தோஹாவுக்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமலாக்க நடைமுறைகள், தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான அம்சங்கள், இருநாடுகளின் பொறுப்புகள் மற்றும் காலக்கெடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: தாவிகா ஆட்சி கவிழும் என்ற முக ஸ்டாலினின் கருத்து ஏற்புடையது அல்லவென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வரும், தாவிகா ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், பழுத்த அரசியல் தலைவர், கருணாநிதி போன்ற தலை சிறந்த அரசியல் தலைவரிடம் அரசியல் பயின்றவர், ஜனநாயகத்தில் இதுபோன்ற கருத்து ஏற்புடையது அல்ல என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்ற முறையில் மு க ஸ்டாலினும் ஜனநாயகத்தின் வழி நின்று சட்டப்படி தாவிக்கு ஆட்சி நடைபெற வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும் என அவர் கூறினார். எனவே இத்தகைய கருத்துக்கள் அவரது உயரத்திற்கு பொருத்தமானது அல்ல என்று கூறினார். இதேவேளை தாவிக்கு ஆட்சி மக்கள் ஆட்சி, இது கவிழ வாய்ப்பில்லை என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தில் 77 முஸ்லிம் சமூகங்கள் ஓபிசி பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டு சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான இரண்டு முக்கிய மசோதாக்கள் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்ட 77 முஸ்லிம் சமூகங்கள் அந்த பட்டியலில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டுள்ளன. மேலும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டு அளவு 10% இருந்து 7% குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 மே மாதம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் 2011 பிறகு ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்ட பல சமூகங்களின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவிட்டது. தேர்தலில் வாக்கு வங்கிக்காக முஸ்லிம் சமூகங்கள் அரசியலில் கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அப்போது கடுமையாக விமர்சித்திருந்தது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது. இதன்படி 434 ரூபாயாக காணப்பட்ட 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 414 ரூபாயாகும். அத்துடன் 407 ரூபாயாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் லீட்டரின் விலை 25 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 382 ரூபாயாகும். ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: ஷார்ஜாவில் வணிகத்துறைக்கு ஆதரவாக புதிய ஊக்கத்தொகை மற்றும் கட்டண குறைப்பு திட்டத்தை ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். ஷார்ஜா நிறைவேற்று கவுன்சில் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது ஷார்ஜாவின் பொருளாதார சூழலை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு அனுமதி புதுப்பிப்பு கட்டணத்தில் 50% குறைக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் மற்றும் அபராத தொகைகளில் 50% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு அமைப்பு சந்தா கட்டணங்களில் 50% குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகங்களுக்கான கூடுதல் கட்டணச் சலுகை பயிற்சி கட்டணத்தில் 20% குறைக்கப்பட உள்ளதாக ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு செலவு சுமை குறைந்து முதலீடு மற்றும் வணிக செயற்பாடுகள் மேலும் ஊக்குவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
1: Brought to you by Zoho.com.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெற்ற பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கிடையிலான போட்டியில் பிரேசில் வெற்றியீட்டியது. 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணி ஜப்பானை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் நெதர்லாந்து மொரோக்கோ அணிகளும் ஐவரிகோஸ் மற்றும் நோர்வே அணிகளும் பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் அணிகளும் பல பரீட்சை நடத்த உள்ளன.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்றும 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 35 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற் பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நாட்டில் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அவ்வப்போது அதிகரித்திருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் புழுதி காற்றாகவும் மாறக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
6: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: தங்கத்தோட விலை வந்து இன்னும் கம்மியா இருக்கிறது தான் பார்க்க முடியுது. இறங்கிட்டே தான் வருது பாருங்களேன். 24 கேரட் தங்கம் இப்போ ஒரு கிராமுக்கு பாத்தீங்கன்னா 478 திரும், 50 fils, 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 443 திரும்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Okay, back to back rendu paattla sarkar la irundhu simtangaran anjan la irundhu ek do teen nu solli rendu paattu ungalkaga na play panna poren. Thirumana pakkam ella ethiyad railodiya seidhigal dhaan vandu paaka mudiyudhu. So historic day innikku illaya, first train ethiyad rail train from Fujairah vandu Abu Dhabi ki reach aayiruchu. In fact idhula innor interesting ana vishayam enna na on time ku கிளம்பிடுச்சு.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Yes, so Etihad Rail Odia first passenger train iniki Fujairah la irundha Abu Dhabi ki correct a pay reach aichu. And Abu Dhabi la irundha Fujairah ku do ippa kelambiruva na sumar or 8:16 or 8:20 ku vandu kelambungra madri sollirundanga Krishniyo namakitta pesumbodhu. So ipa ange irundha flag off panni start panuvaangala irukum. And idhila vandu shuttle buses um vandu available aage irukku. So 10 dirhams kudutona shuttle bus service vandu Mohammed bin Zayed City station la irundhu key points across the capital விதவிதமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக எல்லாம் போயிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு வந்து முதல் நாளுங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க ஆன் போர்டு. அதை தவிர்த்து வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சர்வீஸை பொறுத்து நமக்கு இதர் ஃபுட் இன்க்ளூடடாக வரும், இல்லைனா வந்து ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். அண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம ஓன் ஃபுட்டையும் வந்து கொண்டு போய்க்கலாமாம்மா. ப்ரொவைடர் ரொம்ப ஸ்மெல்லியான பயங்கர ஸ்ட்ராங் ஆரோமா இருக்கக்கூடிய ஃபுட் இல்லாமல், மெஸ்ஸியான ஃபுட் இல்லாமல் அந்த யூனோ ட்ரெயினை வந்து நம்ம நாஸ்டி பண்ணாமல் கரெக்டாக கொண்டு வர மாதிரியான ஃபுட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலாம்.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: Back to back.
4: பிசிறு கல்பி பெருல உடன்னு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
2: வெறும்
3: 89.4
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க
5: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
6: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joy Alukas, the world's favorite jeweler.
7: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க, பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி, ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கே, எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
2: உனக்கும் கூட
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams வர்த்து உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி. செழித்தையும் தமிழே ஒளி.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joya Lucas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joya Lucas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால்
3: 6815 5179. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
1: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
1: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே பிக் டிக்கெட்.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 8:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்திதா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நேத்துக்கு ஒரு அமேசிங்கான கிவ் அவே உங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஐன் கோல்ட் வாலெட் ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களுக்காக கோல்ட் காயின்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்ஃபேக்ட் நேத்துக்கு நம்ம கூட வந்து ஐன் கோல்ட் வாலெட்னுடைய சேர்மன் அவர்களும் வந்திருந்தாரு. ஸோ ஐன் கோல்ட் வாலெட் வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க, எதற்காக ஆரம்பிச்சாங்க, ஏன்னா தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீமா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம யாரா இருந்தாலும் எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் நமக்கு தங்கம் வந்து அஃபோர்டபுளா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தாட்டோட தான் அவர் ஆரம்பிச்சாரு ஐன் கோல்ட் வாலெட். அண்ட் ஜஸ்ட் 1 dirham ல இருந்தே நீங்க கோல்ட்ல சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் வழியாக அப்படின்ட்டும் அவர் அந்த ஆப்போடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், நம்ம கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் நமக்காக ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் 100% ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஸோ நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்ல வந்துட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி KYC எல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைல் இருக்கிற அந்த பேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்க அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி வாட்ஸ்அப் பண்றவங்கல இருந்து லக்கி வினர்ஸ்க்கு கோல்ட் காயின் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த கான்டெஸ்ட் இஸ் ஆன். ஸோ கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய ஐபோன் ஆர் ஆண்ட்ராய்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் போயிட்டு ஐன் கோல்ட் வாலெட் AIN ஓகே AIN ஐன் கோல்ட் வாலெட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும். டவுன்லோட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940க்கு வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு உங்கள் நேம் அண்ட் எமிரேட்டோட அனுப்பி வைங்க சரியா. அண்ட் ஐன் கோல்ட் வாலெட்டோடைய ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா நீங்கள் எங்கேயுமே வெளியிலலாம் போக வேண்டாம், கடைகளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் நகையாக வாங்குறதுக்கு பதில்
1: கிடைக்கும் பண்றதுக்கு
0: சரியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பி வைங்க ஓகே. 0502528940 நம்ம தமிழ் எஃப்எம் உடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு.
2: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. நடக்கிற NRI meetup கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கீர்த்தனா.
1: தமிழக செய்திகள்.
3: எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமாவை தொடர்ந்து கரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வெளியேறியதன் மூலம் சட்டசபையில் அக்கட்சி எம்எல்ஏக்களின் பலம் 41 குறைந்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 தொகுதிகளில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 15 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 15 பேர் காயமடைந்துள்ளனர். நாப்தா எரிபொருளை கொண்டு செல்லும் குழாயில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நாளை ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்த கொள்கையின்படி இம்முறை பேருந்து கட்டணம் திருத்தப்பட வேண்டிய விதம் குறித்து தேசிய போக்குவரத்து ஆணையக்குழுவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்தார். எத்திஹாத் பயணிகள் ரயில் சேவையின் 2வது ரயில் அபுதாபியில் இருந்து புறப்பட்டது. அபுதாபியில் இருந்து ஃபுஜேரா நோக்கிய முதல் ரயில் காலை 8:19 அபுதாபி ஷேக் ஜாயத் சிட்டி ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் போக்குவரத்து துறையில் முக்கிய மைல்கல்லாக அமீரகங்களுக்கு இடையிலான ரயில் சேவையின் முதல் கட்டம் இன்று தொடங்கியது. முதல் ரயில் ஃபுஜேராவில் இருந்து அபுதாபியை சென்றடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:09 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் அ நைஸ் பியூட்டிஃபுல் டியூஸ்டே மார்னிங் டுடே. இல்ல, ஜூன் மாசத்தோட கடைசி நாள் இது. 2026 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைவடைய போகுது இன்னையோட, இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல. நாளையில இருந்து புது மாசம் ஜூலை மாசம் ஆரம்பிக்க போகுது. நிறைய மாற்றங்கள்லாம் வந்து இந்த ஜூலை மாசம் நிகழ இருக்கு இல்லையா. ஸோ இங்க நம்ம அமீரகத்துல வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த பெய்டு பார்க்கிங் கொண்டு வருது. அண்ட் தென் முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் இனிமேல் வரக்கூடிய நாட்களுக்கு சேலரிஸ் வந்து ஆன் டைம் பே பண்ணணும் ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க இல்லையா. அது ஆக்சுவலி வந்து அமலுக்கு வரப்போகிறது நாளையிலிருந்து தான். ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஜூனோட சேலரி ஜூலையில் வரும் இல்லையா. ஸோ ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜூனோட சேலரி கரெக்டாக வந்துடணும். ஸோ நாளையிலேருந்து தான் வந்து அது நடக்க போகுது. ஆனால் என்னன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த அனௌன்ஸ் பண்ண லைக் மே மாதம் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ மே மாதம் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து ஜூன் மாதமே வரக்கூடிய அந்த சாலரி, தட் இஸ் மேயோட சாலரி ஜூன்ல வரும் இல்லையா. ஸோ அந்த ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த சாலரியை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் நிறைய கம்பெனிஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தென் 150% ஆஃப் பீப்புள் வந்து கம்ப்ளைன்ஸ் செலுத்தியிருக்காங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் நாளைக்கு அது ப்ராப்பராக வரக்கூடிய ஒரு நாள், அமலுக்கு வரக்கூடிய ஒரு நாள். ஸோ அடுத்த ஹாஃப் ஆஃப் 2026 இந்த மாதிரி ஹோப்ஃபுல்லான பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நிறைஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிற ஹோப்போட ஜூனுக்கு பை சொல்லிட்டு ஜூலைக்கு ஹை சொல்றதுக்கு தயாராகும். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் காத்து வாக்கில் ரெண்டு காதல், அப்புறம் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். பட் பிஃபோர் தட், இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, 24 carat thangathode vilai paathona maatram edhum illai, konja nerathukku munna update panna adhe rate la irukku. 478 dirhams 50 fils, 22 carat thangam 1 gram irukku, 443 dirhams aga irukku
2: indru thangathin vilai
3: gold rate.
1: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
2: Back to back
3: adutha rendu paattu

0: I love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிந்தா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
3: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல பண்ணுங்க. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்.
9: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகெஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நிறைய மாற்றங்கள்லாம் வந்து நிகழப்போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ பாஸ்போர்ட்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய அந்த தொகையும் வந்து ஜாஸ்தியாக போகுது. இந்தியன் பாஸ்போர்ட்க்கு ரெனுவலுக்காகட்டும் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்காகட்டும் ஜாஸ்தியாக போகுதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு. அதை ஒட்டியே நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா அமீரகத்தில் இந்த பாஸ்போர்ட் ரிலேட்டடான சேவைகளை இனிமேல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேற புது சர்வீஸ் ப்ரொவைடர் வர போகிறாங்க. எக்ஸிஸ்டிங்கான சர்வீஸ் ப்ரொவைடருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு இப்போ அடுத்து புது சர்வீஸ் ப்ரொவைடர் வர போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் வெளியாக இருந்தது இல்லையா. இப்போ வந்து இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்காங்க. அண்ட் இந்த ஃபேஸில் நம்ம இந்தியன் எம்பசி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஃபியூ டேஸ் பேக் சொல்லியிருந்தது என்னன்னா எம்பசி இன் அபுதாபி கான்சுலேட் துபாய் ரெண்டு பேருமா வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த இந்தியன் பாஸ்போர்ட் சார்ந்த சேவைகள் அண்ட் விசா அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். ஒரு 5 நாட்களுக்கு எங்களுடைய சேவைகளை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். ரொம்ப எமர்ஜென்சி மட்டும் தான் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதை ஒட்டி நம்ம பார்த்தோம்னா நேத்துக்கு இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. எக்ஸில் வந்து எம்பசி ஆஃப் இந்தியா அபுதாபி அண்ட் கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா துபாய் ரெண்டு பேருமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது என்னன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஜூலை 1 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த சேவைகள் வந்து தற்காலிகமாக வழங்கப்பட போறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது வந்து ஜூலை 1 வரைக்கும் நாங்க கண்டினியூ பண்றோம். அதுக்கப்புறமா ஜூலை 2 மேலே என்னெல்லாம் சர்வீசஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோங்கிற சார்ந்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து இட் வில் பி கம்யூனிகேட்டட் இன் டியூ கோர்ஸ் அண்ட் ஆல் கன்சர்ன்ட் வில் பி நோட்டிஃபைட் த்ரூ தி எம்பசி அண்ட் கான்சுலேட் சோஷியல் மீடியா சேனல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருந்திருக்காங்க நேற்றுக்கு. அதனால் அவங்களுடைய ஒஃபிஷியல் சேனல்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா அண்ட் யூஏயோடைய அந்த ட்வீட் ஆர் அவங்களுடைய போஸ்ட் ஆன் எக்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க இது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலர் சர்வீசஸ் வந்து தற்காலிகமாக நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் சொல்லிருந்தாங்க இல்லையா. அது ஜூலை 1 நாளை வரை தொடரும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் காரணமாகத்தான் இந்த சஸ்பென்ஷனை வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஃபார் 1 more day நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். அண்ட் இந்த ஒரு நேரத்தில் அர்ஜென்ட் அசிஸ்டன்ஸ் ஏதாவது வேணும் அப்படினாலும் ஸ்டில் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க 800 India, தட் இஸ் 800-463-42 800 India. இல்லனா வந்து வாட்ஸ்அப்லயும் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு 0543090571 அப்படினு. இல்லனா இமெயில் வழியாகவும் ஏதாவது விவரங்கள்லாம் நீங்க கேட்டு
0: தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா பிபிஎஸ்கே.டுபை@meaa.gov.in அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் அனுப்பியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்ற விவரங்கள் எல்லாம் ஜூலை 2 இருந்து என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கும் அதோடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து இட் வில் பி கம்யூனிகேட்டட் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ நினைவு வச்சுக்கோங்க. யூஏஇ அப்டேட் brought to you by ALD Properties. வெறும் 999 ஒன் சிக்ஸ் ஆர் விசிட் ABC Cargo.ae. TNC ap

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய், என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
6: மேலான அனுபவம் since 1982.

0: brought to you by Zetour UAE. Buy now, pay in 2027. VAT on Zetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI போன்ற offers உடன் உங்க brand new Zetour SUV க்கு upgrade ஆங்க.
1: டியூஸ்டே மார்னிங் 9:40 டிராஃபிக் எப்படி இருக்குமோ ரோட்ல அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு ரிலீஃப் வந்து, கொஞ்ச நேரம் முன்னாடி சில கிராஷஸ் எல்லாம் இருந்தது. அந்த கிராஷஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து கிளியர் ஆகி இப்போ வேற இடங்களுக்கு வந்திருக்கு. யா 311 நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 கிராஷ் வந்து பார்க்க முடியுது. முவேலா கமர்ஷியல் பக்கத்தில் 4 கிராஷஸ் வந்து பதிவாகி இருக்கிறது பார்க்க முடியுது முவேலா கமர்ஷியல்ல. அதுக்கப்புறமா வந்து டுவர்ட்ஸ் நம்ம துபாய் வரும்பொழுது நம்ம பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் 11:15 அது பக்கத்தில் வந்து ஒரு கிராஷ். அது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நம்ம டுவர்ட்ஸ் துபாய்க்குள்ள வரும்பொழுது கிசேஸ் கிட்ட, அந்த கிசேஸ் லேண்ட்ஃபில்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அந்த சாலிட் வேஸ்ட் டம்பிங் ஏரியா, அதுகிட்ட வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அங்கிருந்து இன்னும் ஃபர்தராக வரும்போது கிசேஸ் சிமெட்ரி பக்கத்தில் 1 இல்லை 2 கிராஷஸ் ஆகியிருக்கு. ஆக்சுவலி வந்து கண்டிஷன் கொஞ்சம் வேர்சன் தான் ஆகியிருக்கு. ஸோ ஸ்லோ மூவிங் டிராஃபிக் வந்து 311 ஹோல் ஸ்ட்ரெச்லையுமே வந்து அப்படியே தொடர்ந்து இருக்கிறது பார்க்க முடியுது. 611 டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கு, ஆனால் கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா என்ன ரோடு இது, S112 மலிஹா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 6 ஷார்ஜா அப்படின்ட்டு எனக்கு மேப்பில் காட்டுது. ஸோ இந்த ரூட்ஸ்ல எல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக டிலேஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுமை இழக்காமல் பத்திரமா டிரைவ் பண்ணிட்டு வாங்க.
2: Traffic update. Was brought to you by Zetour UAE, a part of Elite Group Holding. Visit Zetour showrooms today. Chillax song of the hour.

0: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 billion dirhams நிச்சய பரிசு.
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 million dirhams.
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
5: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
1: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வாட்ஸ்அப்ல ஒரு புது சேஞ்ச் வரப்போகுது, கேள்விப்பட்டீங்களா? நேத்தியில இருந்து நான் பாக்குற இடங்கள் எல்லாத்துலயும், லைக் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் வெப்சைட், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வாட்ஸ்அப்போட இந்த முக்கியமான சேஞ்ச் பத்தி, வாட்ஸ்அப் கிட்ட இருந்துமே கூட வந்து அப்டேட் எல்லாம் வந்திருக்கு. எஸ் 9:51 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கான ஹிண்ட் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல போன் நம்பருக்கு பதில யூசர் நேம் இனிமேல் நீங்க பயன்படுத்தலாம். சோ ஒருத்தர் கிட்ட வந்து உங்களுக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு தயக்கமா இருக்கும் பட்சத்துல வாட்ஸ்அப்ல இதுதான் என்னோட யூசர் நேம். இன்ஸ்டாகிராம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சோ வாட்ஸ்அப் ஒரு முக்கியமான ஒரு செயலி, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி. அண்ட் இதுல வந்து நம்ம போன் நம்பர் வச்சுதான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்டயாவது நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் வழியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் இனிமேல் ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இட் இஸ் லைக் ஒரு ப்ரைவசி காரணங்களுக்காக எனக்கு வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் இந்த யூசர் நேம் கொடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி வாட்ஸ்அப் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வெளியாகி இருக்கு. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் இல்லாமல் வெறும் யூசர் நேம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், லைக் அட் யோர் யூசர் நேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய யார மீட் பண்றீங்களோ அவங்க கிட்ட வந்து திஸ் இஸ் மை யூசர் நேம் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி மற்ற சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்ல சைட்ஸ்ல எல்லாம் வந்து நம்மளோட யூசர் நேம் வச்சு நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளோட வந்து தொடர்புல இருக்காங்களோ அதே மாதிரி இனிமேல் வாட்ஸ்அப்லயும் பண்ண முடியுங்கிற மாதிரி மெட்டா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டாக இருக்கு. எனிவே இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப் நெக்ஸ்ட் கொம்பன் படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக வருது. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மெரிசல் மார்னிங் brought to you by

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கீர்த்தனா.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த 64 பேர் அசாம் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் செயற்பட்டு வந்த கடல் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனத்தில் கடந்த 21 தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்த 15 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 10 பேரின் உடல்கள் விமானம் மூலம் அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடுகள் நாளை முதல் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வந்த போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் பெட்ரோல் டீசல் விற்பனையில் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. அதன்படி வணிக பயன்பாடுகளுக்காக சில்லறை விற்பனை நிலையங்களில் மொத்தமாக பெட்ரோல் டீசல் வாங்க கடந்த 13 தேதி முதல் மத்திய அரசு தடை விதித்தது. இந்த தடை 90 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எரிபொருள் விற்பனை மீதான தடை நாளை முதல் தளர்த்தப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டின் ஜனவரி முதல் மே வரையிலான காலப்பகுதியில் இலங்கையின் தெங்கு ஏற்றுமதி வருமானம் 514 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 21% வளர்ச்சியாகும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: முதலாவது எத்திஹாத் பயணிகள் ரயிலில் முதல் ஆசனத்தில் அமீரகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியும் தொழில் முனைவோருமான ஹம்மத் மன்சூர் அல் பலூஷி பயணித்தார். முதல் எத்திஹாத் பயணிகள் ரயிலில் பயணிக்கும் முதல் பயணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சமூகத்திற்காக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பான சேவையை பாராட்டும் வகையில் அவரது சகோதரி அவரை பரிந்துரைத்துள்ளார்.
4: brought to you by zoho.com. zoho ai பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். visit zoho.com or call 800 zoho.
3: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. மேலும் இந்த மாதத்திற்கான மொத்த விலையும் சரிவுடன் நிறைவடையும் நிலையில் உள்ளது. இடைக்கால போர் நிறுத்தம் பதற்றமான சூழலில் தொடரும் நிலையில் தோஹாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளதால் எண்ணெய் விலைகள் சரிந்தன.
4: Business update.
5: Brought to you by Zoho.com.
3: இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
6: Daddy, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: Star of the month.
7: Singer SPB.

0: இந்த பாட்டை கேட்கும் பொழுதும் இல்ல, இந்த ஆப்பிள் பெண்ணை பாட்டு ஞாபகம் வரும். அப்கோர்ஸ் இந்த பாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறமா தான் வந்து ஆப்பிள் பெண்ணை நீ யாரோ பாட்டு வந்தது இல்லையா. அதுலயும் ஸ்பெஷலி இந்த ஆப்பிள் பெண்ணை நீ யாரோ இல்ல, இந்த லைன் மின்னலை கண்டு கண்களை மூடி கண்கள் திறந்தேன் காணவில்லை, அந்த லைன் கேட்கும் பொழுது அப்படியே இந்த எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று பாட்டோட அப்படியே வந்து கனெக்ட் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்து அப்படி ஒரே ராகத்துல அந்த ஒரு ஒரே டியூனை தழுவின மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஆப்பிள் பெண்ணை பாட்டு தான் வந்து த்ரூ அவுட்டாக எனக்கு இந்த பாட்டு முடியாத வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது. எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டு நான் அப்ளை பண்ணப்போறேன், பாய்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அசுரன் படங்கள்ல இருந்தெல்லாம். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்காக.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: வெதரை பத்தி நான் என்ன சொல்றது, புதுசா சம்மர் வந்து ஆரம்பிச்சாச்சு, கோலாகலமா ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்ல வேற என்ன பண்றது. சம்மர் வந்து நல்லா ஃபுல் ஸ்விங்ல ஆரம்பிச்சாச்சு. இந்த வாரம் வந்து 46 டிகிரி செல்சியஸை தாண்டி டெம்பரேச்சர் போகுங்கிற மாதிரி நம்மளுடைய வெதர் பியூரோலாம் ஃபோகாஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து டஸ்டோடு சேர்ந்த காத்தும் வந்து வீசுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஹியூமிடிட்டியும் வந்து அதிகரிக்கத்தான் போகுது. ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் வந்து நம்ம பார்த்தோம்னா லோவர் கிளவுட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹீட் வந்து நல்லா பில்ட் ஆகிறதையும் வந்து நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். அண்ட் கடலை பொறுத்த வரைக்கும், அதாவது கடல் வந்து ஸ்லைட்லி யூனோ ஸ்லைட் டு மாடரேட் ஆக இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அரேபியன் கல்ஃப்லயும் ஒமான் சீலியும் லேசான ஒரு சீற்றத்தோட வந்து இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. புதன்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபேர் டு பார்ட்லி கிளவுடி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து லைக் ஆல்ரெடி சைட் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து லோ கிளவுட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ஹியூமிடிட்டி மட்டும் வந்து குறையவே போறது கிடையாது. ஆனா இந்த வாரத்துக்கு மழையெல்லாம் எதுவும் ஃபோகாஸ்ட் பண்ணல அன்டில் நேத்தி வரைக்கும் நினைக்கிறேன். அங்கங்க யூஏயினுடைய இன்டர்னல் ஏரியாஸ் வந்து பார்த்தோம்னா மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. பட் இந்த வருஷம் கோடை மழை கொஞ்சம் நிறைய இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு

0: Te se mă gădă tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
6: ஒரே இடத்துல

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: யே, ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த அப்டேட் வந்தாச்சு. ஃபியூல் ரேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஜூலை மாதத்துக்கான ஃபியூல் ரேட்ஸ் நம்ம அமீரகத்தில், ஆமாம், எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான். நமக்கு கடந்த சில நாட்களாகவே செய்தி வந்தது, ஜூலை மாதம் வந்து கன்சிடரபிளி குறையும், ஃபியூல் ரேட்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சர்வதேச சந்தையில் வந்து எண்ணெயோட விலையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது நிஜமாகியிருக்கு. யூஏஇ ஃபியூல் ப்ரைஸ் கமிட்டி ஜூலை 2026க்கான பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் த நியூ ரேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, சூப்பர் 98 பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 3 திரம்ஸ் அண்ட் 40 ஃபில்ஸுக்கு இனிமேல் விற்பனையாகும். அடுத்த மாசம் முழுக்க 3 திரம்ஸ் அண்ட் 40 ஃபில்ஸ் பர் லிட்டராக இருக்கும். இது வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணிட்டு இருக்கோம்னா, 3 திரம்ஸ் அண்ட் 95 ஃபில்ஸ், கிட்டத்தட்ட வந்து 45 ஃபில்ஸ் பக்கம் வந்து கம்மியாகி இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் 95 பெட்ரோல் வந்து 3 திரம்ஸ் அண்ட் 29 ஃபில்ஸ் ஆக இனிமேல் இருக்க போகுது ஒரு லிட்டருக்கு. இந்த மாசம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் 3 திரம்ஸ் அண்ட் 83 ஃபில்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். இ பிளஸ் பெட்ரோல் வந்து 3 திரம்ஸ் அண்ட் 21 ஃபில்ஸ் பர் லிட்டராக இருக்க போகுது. ஜூன்ல வந்து இப்போ நம்ம பே பண்ணிட்டு 3 திரம்ஸ் அண்ட் 76 ஃபில்ஸ். அண்ட் டீசல் பிரைஸும் வந்து கம்மியாகி இருக்கு, 3 திரம்ஸ் அண்ட் 60 ஃபில்ஸ் பர் லிட்டராக நம்ம வந்து இப்போ பே பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் இப்போ வந்து பே பண்ண போறோம். இதுவே வந்து நமக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாடி இந்த சென்ஸ் இப்போ ஜூன் மாசத்துல நம்ம எவ்வளவு பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, 4 திரம்ஸ் அண்ட் 33 ஃபில்ஸ்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought

நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
3: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
6: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
7: உங்க பிராண்ட் நியூ ஜெட்டூர் SUV-க்கு அப்கிரேட் ஆங்க.
8: ஓகே, டிராஃபிக் என்ன மாதிரி இருக்கு ரோட்ஸ்ல? கம்மியான மாதிரி தெரியல. 311 என்ன, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 கிராஷ் இங்கே அங்கே இங்கே அங்கேனே சரமாரியாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாம் வந்து கிளியராக இருக்கு. பட் டிராஃபிக் வந்து அப்படியே தான் இருக்கு. கன்ஜஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் E11 ஆஃப் ஷார்ஜா நம்ம பார்த்தோன்னா அங்கேயுமே வந்து பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது தெரியுது. இந்த கல்ச்சுரல் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போகக்கூடிய அந்த ரோடு அல்தேத்லேருந்து அப்படி E11 கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து அதிபயங்கரமான டிராஃபிக் பார்க்க முடியுது. என்ன காரணம் தெரியல. இப்போ இத்தனை நேரம் அங்கே வந்து இவ்வளோ இன்டென்ஸாக இருந்த மாதிரி தெரியல, இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து நம்ம பார்த்தோன்னா 611 வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் என்ன ரோடு இது? E44. யா, E44 வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகி இருக்கு. இங்க அல்லவீர் ரோட்ல நாதல் ஹம்மர் பக்கத்துல, நாதல் ஹம்மர் துபாயில ஒரு மர்ஹபா மால் இருக்கு, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ரெண்டு கிராஷஸ் ஆகியிருக்கு, ரெண்டு மூணு கிராஷஸ் ஆகியிருக்கு இந்த ராசல் கோர் நாதல் ஹம்மர் அந்த ஸ்ட்ரெச்ல. ஸோ அந்த பக்கம் நீங்க போறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அதனால பார்த்து பத்திரமா பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
7: Traffic update. Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
9: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
10: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இன்னைக்கு வேர்ல்ட் சோஷியல் மீடியா டே வேற இல்லையா? உலகத்துல நடக்கிற விஷயங்கள், நாட்டு நடப்பு, நல்லது கெட்டதுன்னு இப்ப அத்தனையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்கிறது சோஷியல் மீடியா. இல்ல, சோஷியல் மீடியாவுடைய அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பாசிட்டிவ்ஸ்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பாசிட்டிவ்ஸ்னு இருக்கும்பொழுது நெகட்டிவ்ஸும் இருக்கதான் செய்யும் இல்லையா? ஏன்னா பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் நெகட்டிவ்ஸ், அதுவும் நெகட்டிவ்ஸ்னு சொல்லும்பொழுது ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்றோம் சோஷியல் மீடியால அப்படிங்கறது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்னா இருக்கு. இப்ப சோஷியல் மீடியாக்காகவே வாழற கும்பல், சோஷியல் மீடியாக்காகவே வாழற ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து நம்ம கிண்டலாலாம் சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சுவலி குவைட் ட்ரூ இல்ல? ஏன்னா இப்ப சோஷியல் மீடியா வந்து பல பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தி மக்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஆர் அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி சம்திங் யூ ஆர் டூயிங் அப்படிங்கும்பொழுது அந்த ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் இப்போ பார்த்தோன்னா நம்ம பாக்யராஜ் சார் அவர்களுடைய இறப்பு வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை வந்து நம்ம எல்லாரோட மனசுலையும் ஏற்படுத்துச்சு இல்லையா? ஒரு ஒரு மனிதருடைய இறப்பு அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் ஸோ பர்சனல் அண்ட் ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு விஷயம் அது இல்லையா? ஸோ சோஷியல் மீடியா வந்த டைம்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பாக்யராஜ் சார்னு மட்டும் கிடையாது, அது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி பிரமுகர்கள்லாம் வந்து இருக்கும்பொழுது அவங்க அவங்களுடைய அந்த இறப்பை வந்து கவர் பண்றது, அந்த யூனோ ஃபியூனரலை அவங்க சொந்தக்காரங்க ஃபீல் பண்றது, அந்த அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அதை வந்து கவர் பண்ணி அதன் மூலமா வியூஸ் திரட்டுறது, டிஆர்பி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுவும் நம்ம இப்போ எஸ்பெஷலி நம்ம பாக்யராஜ் அவர்களுடைய இறப்புல நம்ம ராதிகா மேம், ஆக்ட்ரஸ் ராதிகா, அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. சுஹாசினி மணிரத்னம் அவங்களும் வந்து கோவப்பட்டாங்க. பிகாஸ் மீடியா அப்படிங்கிற பேரில் நம்ம நம்மளுடைய எத்திக்ஸையே வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுது இல்லையா? இந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது அந்த ஃபேமிலி வந்து கிரீவ் பண்ணணும், அவங்க சொந்தக்காரங்க வந்து கிரீவ் பண்ணணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் வந்து அவங்களை கடைசியாக ஒரு முறை பார்த்து அந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அதை வச்சு வியூஸ் சம்பாதிக்கிறேங்கிற பேரில் அவங்களுடைய அந்த ஒரு அழுகையை கூட நிம்மதியாக பண்ண விடாமல், அவங்களால வந்து வருத்தப்படக்கூட விடாமல் அந்த நேரத்துலையும் வந்து இல்லை சுற்றி முற்றி அவங்கள இடிக்கிறது, தள்ளுறது, பெண்களை வந்து யூனோ ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறதை வந்து நிறுத்தியாகணும். அண்ட் ஐ திங்க் இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இட் வில் பி நைஸ்ன்னு எனக்கு தோணுது. அண்ட் நம்ம ராதிகா மேம் கூட அதை தான் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில், இப்படி என்னுடைய ஒரு மிகப்பெரிய நண்பரை வந்து நான் இழந்துட்டேன், 50 வருட நட்பு வந்து இழந்துட்டேன் நான். பட் அந்த நேரத்திலையும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அசௌகரியத்தை வந்து இது மீடியா பீப்புளெலாம் கிரியேட் பண்ணது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்றா இருந்தது அப்படின்ட்டு அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபீல் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு டிஆர்பி வேணும், வியூஸ் வேணும்னா நாங்கள் கலைஞர்கள் எங்களுடைய படைப்புகளை பார்த்து அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டது வந்து இட் வாஸ் வெரி பேட் இல்லை அப்படி வந்து நம்ம நடந்துக்கலாமா சொல்லுங்களேன். அண்ட் இதுக்கு வந்து ஆஸ் கவர்மெண்ட் வந்து ப்ராபப்ளி என்ன பண்ணலான்னா, இந்த இந்த மாதிரி யாராவது முக்கியமான தலைவர்களோ இல்லை வந்து பர்சனாலிட்டிஸோ இறக்கும்பொழுது தே ஹாவ் டு கிவ் தெம் தட் ப்ரைவசி அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ சோஷியல் மீடியாங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டூல், அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா எத்தனையோ மாற்றங்களை வந்து நம்ம ஏற்படுத்தலாம், நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தலாம். நம்ம எல்லாரு கையிலையும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் அது. அதோடைய பலம் அறிந்து அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினோன்னா இட் பி வெரி வெரி குட். ஸோ அதை தான் வந்து எனக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நம்ம ஒரு ஒருத்தரும் நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்துவோம். அண்ட் ஒருத்தர்கிட்ட வந்து ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கும்பொழுது அதை ஜென்டலாக நாகரிகத்தோடு தெரிவிக்கணுங்கிறதும் இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் சோஷியல் மீடியா தானே, இன்பாக்ஸில் அனுப்பலாம், என்ன தெரிய போகுது, முகமாக தெரிய போகுது, என்ன வேணாலும் பேசலாம் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வான்டேஜும் யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேரில் இந்த நபர் நம்ம முன்னாடி நின்னாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்களை பார்த்து இந்த கமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய விரல்கள் செயல்படட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுகோளோட நானும் அப்படியே கிளம்புறேன். ஓகே, நல்ல ஒரு பாட்டு நாடோடிகள் படத்துல இருந்து பிளே பண்ணிட்டு அடுத்ததா மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பியும் மெரிசல் மார்னிங்கில் உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். ஓகேவா? நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோடைய ஆப்பும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய நேரத்தையும் தாண்டி மற்ற நேரங்களையும் எங்களோட கனெக்டடாக இருப்பீங்களாம். சரியா? டேக் கேர், பை பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த ஜூலை மாதத்துக்கான எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளன. சூப்பர் 98 பெட்ரோல் 3.40 திரம்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் அது 3.95 திரம்ஸ் இருந்தது. கடந்த மாதத்தில் 3.83 திரம்ஸ் இருந்த ஸ்பெஷல் 95 பெட்ரோலின் விலை 3.29 திரம்ஸ் குறைவடைந்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் 3.76 திரம்ஸ் இருந்த E+91 பெட்ரோலின் விலை 3.21 திரம்ஸ் குறைந்துள்ளது. டீசல் விலை கடந்த மாதத்தில் 4.33 திரம்ஸ் இருந்ததுடன் இந்த அடுத்த மாதத்துக்கு 3.06 திரம்ஸ் குறைக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தையை தொடர முடிவு செய்ததை முக்கியமான ஒரு முன்னேற்றம் என்று ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சகம் பாராட்டியது. மேலும் இந்த முடிவு பதற்றமான சூழ்நிலையில் ராஜதந்திர முயற்சிகளுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது என்றும் ஜெர்மனி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கடற்சார் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் செயற்படுவதும் ஈரானின் அணு திட்டம் தொடர்பான பிரச்சினைக்கு நடைமுறைக்கு ஏற்ற தீர்வை எட்டுவதும் தற்போது மிக அவசியம் என்று ஜெர்மனி வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: எங்களை பொறுத்தவரை தாவைக்க ஆட்சி கவிழ வாய்ப்பில்லை என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு வித இடையூறும் இல்லாமல் தாவைக்க ஆட்சி தொடரும் என்று அவர் கூறினார். தாவைக்க ஆட்சி தொடர விசிக்க துணை நிற்கும் என்றும் திருமாவளவன் உறுதியளித்தார். தாவைக்காவுக்கு அளித்த வாக்குறுதியை கட்டாயம் காப்பாற்றுவோம். தாவைக்க ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவு எப்போதும் தவறாது என்றும் அவர் தெரிவித்தார். நாளை தாவைக்கா நடத்தும் கூட்டணி கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்பார்கள். விசிக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தாவைக்கா கூட்டத்தில் பங்கேற்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: அனைத்து மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் செயலாளர்கள் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெறுகின்றது. இதில் சீர்திருத்த நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து செயலாளர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகின்றார். சில செயலாளர்கள் தங்கள் அமைச்சகங்களின் செயற்பாடுகள் மற்றும் சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து விளக்கமளிக்க உள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கு வருகை தந்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழாமினர் இன்று நாட்டில் இருந்து புறப்படுகின்றனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஆராய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் செயற்படுத்தப்படும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தந்தனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று சில போட்டிகள் நடைபெற்றன. இன்று காலை நடைபெற்ற போட்டிகளுக்கிணங்க மொரோக்கோ மற்றும் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மொரோக்கோ மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவடைந்தது. இதேவேளை நேற்று நடைபெற்ற பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கிடையிலான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் வெற்றியீட்டியது. ஜெர்மனி மற்றும் பராகுவே அணிகளுக்கிடையிலான போட்டி ஆட்ட நேர முடிவில் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. இதற்கமைய வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பில் பராகுவே 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதேவேளை நெதர்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கிடையிலான போட்டியும் ஆட்ட நேர முடிவில் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைய மொரோக்கோ பெனால்டி வாய்ப்பில் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தம்வசப்படுத்தியது. இன்று நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஐவரி கோஸ்ட் மற்றும் நோர்வே அணிகள் மோதுகின்றன. இதேவேளை பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் அணிகளும் பல பரீட்சை நடத்த உள்ளன.
1: weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 தமிழ் 89.4.

0: ஓகே இனிமேல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். காலையில் எழுந்து ஃபுல் மேட்ச் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தேன்னா மொத்தமாக தூங்கி விடுறேன். பயங்கர கஷ்டமாக இருக்குது அந்த டேவே ஓடுறதுக்கு. யார் ஜெயிச்சார்னா யார் தோத்தா நமக்கு என்ன என்னவோ பண்ணிட்டு போக, இனிமேல் நான் காலையில் 5 மணி 6 மணிக்கு எழுந்து மேட்ச் பார்க்க மாட்டேன்டா முடிவு பண்ணிட்டேன். முடியலங்க சத்தியமா. நீ காலைல நல்ல மேட்சா, சரி ஓகே எழுந்து பார்க்கலாம். நீ ரூம்மேட் வேறு எழுந்து டிவியை போட்டு விட்டாரு, அது சவுண்டாய்ப்பா சவுண்டாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி விட முடியும், ஃபுல்லாக உட்காந்து பார்த்து சரியான மேட்சா, ஒர்த் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வாஸ் ஒர்த் இட். நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் மொராக்கோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1-1 90th minute மொராக்கோ ஈக்குவலைஸ் பண்ணி அம்மா எக்ஸ்ட்ரா டைம் தாட்டி பெனல்ட்டியில் ஆளாளுக்கு விடுறாங்க. நீ அடி இல்லை நீ அடி, நான் விடுறேன் இல்லை நானும் விடுறேன், மாற்றி மாற்றி விடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு என்னவோ பண்ணி ஒரு வழியா மொராக்கோ ஜெயிச்சிட்டாங்க வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ். அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஆர் ஆஃபீஷியலி நாக்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் கப்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier number 1 in GCC.
0: ஓகே ஸோ July 2026 த மோஸ்ட் ஆண்டிஸ்பெக்டட் திங்கே ஃபியூல் ப்ரைஸஸ் தான். யூஏ வந்து July 2026 ஃபியூல் ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 மாதமாக தொடர்ந்து நம்ம ஒரு ப்ரைஸ் ஹைக்கை பார்த்தோம். ஒரு குட் நியூஸ், ஜூலையை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை குறைந்திருக்கிறது. அப்பாடா கேட்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, பெட்ரோல் அண்ட் டீசல் விலை குறைந்திருக்கிறது என்று. Super 98 பெட்ரோல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். Super 98 பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 3.95 இருந்துச்சு ஜூனில், 3.40 ஆகிடும் நாளையிலேருந்து. ஸோ இன்னைக்கு யாரும் பெட்ரோல் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Special 95 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3.83, இதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா July 1 3.29 திர்ஹம்ஸ் பர் லிட்டர். E+91 3.76 இருந்துச்சு இல்லையா, இருக்கு இல்லையா, இது நாளைக்கு 3.21 மாறிடும். டீசல் தான் செம்ம டிஃப்ரென்ஸு, 4.33 அது அப்படியே 3.6 மாறுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எந்த லாரியுமே பெட்ரோல் பங்கில் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கிற பெட்ரோல் வச்சு ஓட்டிட்டு வண்டி ஓரமாக போட்டுட்டு நாளை காலைல போய் மொத்தமாக மொத்த லாரி டாக்கி அப்படி அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பெட்ரோலுடைய ப்ரைஸ் யூஏயோட ஜூலை மந்த பொறுத்த வரைக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: பெர்ஃபெக்ட். இப்போ கோல்ட் ரேட் என்னங்கிறத நான் பாட்டு முடிச்சோடனே சொல்கிறேன், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் ரைட் நடந்திருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை நேற்றுக்கு இன்றைக்கும் இருந்த ரேட்டுக்கு, பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பாட்டு முடிச்சோடனே சொல்கிறேன். இந்த மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேச. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
3: JM brand AC da.
4: JM brand AC da.
5: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெய்லி பண்ணக்கூடிய அந்த சம்மரியை பண்ணிவிடுவோமா. ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் நேற்றுன மேட்சஸ் நடந்தது, இன்றைக்கி என்ன மேட்சஸ் நடக்கவிருக்கு, இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ராஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்து 8 மணி வரைக்கும் ஆயிடுச்சு அந்த மேட்ச் முடியறதுக்கு. என் தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு அந்த மேட்சை பார்த்ததுக்கு அட்லீஸ்ட் த மேட்ச் வாஸ் லிட். சூப்பர் மேட்ச், நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் மொராக்கோ. அதில் மொராக்கோ வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16 போயாச்சு. ஜெர்மனி பராகுவேல ஒரு மிகப்பெரிய அப்செட்டு. அதை பார்த்தீங்களா, ஜெர்மனி லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பராகுவே, 1-1 draw. அதில் வந்து பராகுவே ஃபுல்லாக பஸ்ஸை பார்க் பண்ணி என்ன வேணால் சொல்லுங்க நீங்கள், தே ஒன் எண்ட் ஆஃப் தி டே அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜெர்மனி ஆர் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப் 2026 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பராகுவே 4-3 அப்படிங்கிற கணக்கில் பெனல்ட்டிஸில் ஜெர்மனியை வீழ்த்திட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் பிரேசில் ஜப்பான், அதுவுமே ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவில்

0: ஆர்சனல் பிளேயர் கேப்ரியல் மார்டினெல்லியே ஒரு கோலை போட்டு பிரேசிலை வின் பண்ண வச்சிட்டார். சரியான ட்ராமா அந்த மேட்ச். ஸோ இப்போதைக்கு நேற்று நடந்த மேட்சஸோட சம்மரியில் ஜெர்மனி அவுட், ஜப்பான் அவுட் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் அவுட். இது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. உலகத்தில் பாதி பேர் வந்து ஜெர்மனி, ஜப்பான், நெதர்லாண்ட்ஸ் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, ஆல் ரைட், மூவிங் ஆன். இன்னைக்கு கோட் டிவோர் வெர்சஸ் நார்வே, ஐவியர் கோஸ்ட் வெர்சஸ் நார்வே 9 மணிக்கு, பிரான்ஸ் வெர்சஸ் ஸ்வீடன் அதிகாலை 1 மணிக்கு, மெக்சிகோ அண்ட் எக்வடார் அதிகாலை 5 மணிக்கு, இந்த 3 மேட்ச் இருக்கு. ஸோ நாளைக்கு இங்கிலாந்து வெர்சஸ் டியா இருக்காங்க இருக்கு. இந்த 4 மேட்சுமே நல்லதாக இருக்கும் அஃப்கோர்ஸ், பட் நேற்று டை அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் நான் இதில் பயங்கர ஃபோக்கஸ்டாக பார்க்கக்கூடிய மேட்ச்னா ஃப்ரான்ஸ் வெர்சஸ் ஸ்வீடன். எல்லாமே நல்ல மேட்ச், ஐவரி கோஸ் நார்வே, மெக்சிகோ கூட 3 நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இனிமே தொடர்ந்து பேசுவோம். வாரணம் ஆயிரத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டு நான் வந்துடுறேன் ஒரு டீ குடிச்சிட்டு. ஓகேவா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by Bima Jewellers ஓட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நைன்டி ஒன்னு போடு. 90s not out.

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
3: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இன்னும்
2: ரொம்ப அழகான gift தான் அது.
4: உனக்கும் கூட.
5: உங்க vacation shopping க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா where with pride.
6: upgrade க்கு ரெடியா?
2: வாரணச்சலாம் நீ வருவனே எனக்கு தெரியும். நான் ரெடி.
7: உங்க dream SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். discover the power of Jetto. buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1 million kilometer க்கு warranty இருக்கு. selected models ல up to 10,000 dirhams cashback. free insurance கூட இருக்கு. EMI யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய upgrade நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
8: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.

0: ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை கேள்விப்படல அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் இப்போது ஜூன் மாதம் ஆஃபர் போயிட்டுருக்கு. 22 கேரட் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரியில் மேக்கிங்கில் 40% ஆஃப் கொடுக்குறாங்க. சரியா? இன்றைக்கி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் போய் வாங்கிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம். கராமா சென்டர் துபாயில் தான் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஸ்டோர் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் நிச்சயமாக பிடிக்கும். நானே போய் பார்த்துருக்கேன். பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% ஆஃப் கொடுக்குறாங்க. அண்ட் டைமண்ட் ப்ரெஷர் ஸ்டோன் அன்கட் ஜுவல்லரிக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு மேக்ஸிமம் ரேட்டும் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் இந்த ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபரில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ இப்போவே போயிட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் அண்ட் சந்தோஷமான நகைகளை வாங்குங்க. சரியா? இன்றைக்கி நம்ம 89.4 FM மசாலா கேஃபே நிகழ்ச்சியில் 2 காண்டஸ்ட்டுகள் இருக்குது. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கும் அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு காண்டஸ்ட் மட்டுமே தான் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கேயும் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த காண்டஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பாட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். நாளைக்கு இல்லை அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு நான் ஃபோன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணிடுறேன். சரியா? ஓகே. நன்று. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்பில் என்னதான் இந்தியா இல்லை அப்படின்னாலும் பெண்கள் ஆடக்கூடிய T20 வேர்ல்டு கப்பில் அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் என்ன? ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் இன்னைக்கு சாயங்காலம் 5:30 இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்லாம் பயங்கர சொல்கிறது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு நம்ம சிஎம் அவர்கள் சொல்லுவாங்கள்ல பிரச்சாரத்தில், அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் இருக்கிறவங்கலாம் கோச்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோட தான் ஆஸ்திரேலியா உள்ள போகிறாங்க. பாபா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அண்டர்டாக்ஸாக திடீர்னு வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியாது. நாளைக்கு இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவா, இல்லை தேர்ஸ்டே 2nd ஜூலை இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்கவிருக்கு. அதுக்கப்புறமா 5th ஃபைனல் நடக்கவிருக்கு. சரியா? 12 மணிக்கு மேலே பேசுவோம். தொடர்ந்து 89.4 FM தினம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தர்மம் இல்லை என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். எங்கு சென்றால் மரியாதை கிடைக்குமோ அந்த கட்சிக்கு செல்வேன் என்று அவர் கூறியுள்ளார். எனது குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கு கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் உதவினார்கள் என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மக்களின் பால் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆவின் நிறுவனம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். ஆவின் கிரீன் மேஜிக் பால் உட்பட தேவையான பால் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரளத்தில் லெப்டோபைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் பரவி வருகிறது. இதன் தாக்கத்திற்கு இதுவரை 2 பேர் பலியாகியுள்ளனர். 9 பேருக்கு பாதிப்பு உறுதியாகி உள்ளதாக கேரள சுகாதாரத்துறை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. லெப்டோபைரோசிஸ் என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் பாதிப்பாகும். இதனால் மனிதர்களும் விலங்குகளும் பாதிக்கப்படுவார்கள். தொற்று ஏற்பட்ட விலங்கு சிறுநீரில் இருந்து நேரடி தொடர்பால் அல்லது சிறுநீர் பாதித்த சுற்றுச்சூழலால் இந்த தொற்று மனிதர்களுக்கு பரவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: சொத்து மற்றும் கடன் விவர கூற்றுக்களை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இலங்கை லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் இன்றைய தினத்துக்குள் அதனை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2023 9 இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் இணைய வழியூடாகவே தங்களது விவர கூற்றுக்களை சமர்ப்பிக்க வேண்டும்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிபொருள் விலைகள் கடந்த 4 மாதங்களில் முதன்முறையாக குறைந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சரிவை தொடர்ந்து பெட்ரோல் விலை லீட்டருக்கு 14% குறைவடைந்துள்ளது. இந்த விலை குறைப்புக்கு அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட நிலைத்தன்மையும் வளைகுடா நாடுகளில் இருந்து உலக எரிசக்தி சந்தைகளுக்கு அதிகளவில் கச்சா எண்ணெய் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன.
1: உலகச் செய்திகள்.
2: புரிந்துணர்வு என்பது இருதரப்புக்கும் பொதுவான விடயம் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடித்தால் ஈரானும் தனது பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றும் என்று அவர் கூறினார். ஆதாரமற்ற மிரட்டல்களையும் நியாயமற்ற தற்பெருமையையும் எதிர்கொள்வதிலும் முடிவெடுப்பதில் எங்களின் அணுகுமுறை பகுத்தறிவையும் மனித கண்ணியத்தையும் அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் கூறினார். இதேவேளை நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் உறுதியுடன் அச்சமின்றி தற்காப்பை மேற்கொள்வோம் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதலாவது அரை இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 5:30 இந்த போட்டி ஆரம்பமாகின்றது. இதேவேளை 2வது அரை இறுதி ஆட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்றும் உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று பல பகுதிகளிலும் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. புஜிரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் ராசல் கீவாவில் முறையே 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
5: Star of the month. Singer SP.

0: ஓகே, அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குமே காண்டெஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, காண்டெஸ்ட் ஆரம்பிச்சிடவா? ஸோ என்னென்ன காண்டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காண்டெஸ்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து கோல்டு காயின் வின் பண்ணலாம். கோல்டு காயின் நிச்சயமாக தான் சொல்கிறேன். ஸோ ஐன் கோல்டு வாலெட், ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுவீங்களா? சரியா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் கேவைசிலாம் முடிக்கணும். கேவைசி முடிச்சதுக்கப்புறமா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் கேவைசி கம்ப்ளீட்டட் அப்லாம் போட்டிருக்கோம்ல, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். 0502528940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஐன் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய கோல்டு காயின்ஸ் வின் பண்ணலாம். ஸோ இப்போவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், கேவைசி முடிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து நீங்கள் வந்து அவ்வளோதான் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க போதும். இதை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஓகேவா? சரி, இது ஒன்றா. இன்னொரு பக்கம் ஐன் கோல்டன் டைமண்ட்ஸ் பொதுவாகவே அவங்க ஸ்டோரியை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க ஆப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஐன் கோல்டு வாலெட் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திரகாமிலேருந்தே நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் 100 dirhams நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா 20 dirhams ஒர்த் கோல்டு ஃப்ரீயாக கிடைக்கும். ரெஃபரண்டம் இது வேறு இருக்குது ஆப்ஷன். ஸோ அதில் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவர் 100 வாங்கும்போது 20 dirhams ஒர்த் கோல்டு கிடைக்கும், உங்களுக்கு 10 dirhams போனஸாக கிடைக்கும். ஸோ விட்ராயல் ரொம்ப ஈஸி, இது சேஃபு, லைசன்ஸ்டும் கூட. கோல்டு பாரா இல்லைனா கேஷாக எப்படி வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்குது. ஆல்சோ அவங்க ஸ்டோரியும் நீங்கள் விசிட் பண்ணலாம். பார்க்கிங் சூப்பர் பார்க்கிங்கோட கோல்டு சுக் மெட்ரோலேருந்து 2 minutes டிஸ்டன்ஸில் ஐன் கோல்டன் டைமண்ட்ஸ் எல்எல்சியும் இருக்காங்க. ஓகேவா? இதான் மெக்கானிசம். புரிஞ்சிச்சுல? வாட்ஸ்அப் பண்ணிடுவீங்கல்ல, வாட்ஸ்அப் பண்ணி வின் பண்ணிடுவீங்கல்ல, வின் பண்ணிட்டு கோல்டு காயின் நம்ம பங்கு போட்டுக்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ எத்தியா ரயில் இன்று துவங்கப்பட்டது. காலையில் 5:34 புறப்பட்ட முதல் ரயில் வந்து 7:19 அபுதாபி போய் சேரணும். 7 நிமிஷம் முன்னாடி போயிடுச்சு. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிருஷ்ணி அண்ட் நம்ம ஹோம் எஃப்எம்லேருந்து பத்மா ரெண்டு பேர் வந்து போயிருந்தாங்க எத்தியா ரயிலில். காலையில் எழுந்து ஃபுஜேரா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அப்படியே வந்து அவங்க எத்தியா ரயிலில் பயணமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து வெல்கமிங் பிரேக்ஃபாஸ்ட், அரபிக் காஃபி, நெமராத்தி ட்ரெடிஷ்னல் டான்ஸோட இந்த ட்ரெயின் வந்து தூங்கப்பட்டிருக்கு. ஸோ பயங்கர ஹாப்பி எல்லோரும் போயிட்டு வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எத்தியா ட்ரெயில பொறுத்த வரைக்கும் பல பேர் இதை வந்து இன்றைக்கே ஃபர்ஸ்ட் டேவே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, தே ஹவ் ஸ்டார்டட் டு யூஸ் திஸ் ஆஸ் தேர் மெயின் கம்யூட். அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கும் இதுக்குமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அழகாக ஃபோட்டோஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஹாப்பி மெமரிஸ்க்காக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் இல்லை? என்ன தான் சொல்லுங்கள், அந்த முதல்ல நான் போயிருக்கேன்டா யுஏயில், முதல் ட்ரெயின்லேயே நான் முதல்ல போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அது பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் கடைசி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் என்ன புக் பண்ணல அப்படின்னா எத்தியா ட்ரெயில் வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரியா? ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சிசிடிவி கேமராஸ் இருக்கும். ஸ்மோக்கிங் இஸ் நாட் பெர்மிட்டட் இன்க்ளூடிங் இ சிகரெட்ஸ், இட் இஸ் நாட் பெர்மிட்டட் அட் ஆல். ஸோ ஃபீட்லாம் சீட்ஸில் வைக்கக்கூடாது, காமாக டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டு உங்கள் இடத்துல இருந்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி த பெஸ்ட் ஜேர்னி ஃபார் எவர் அப்படியே மெமரிஸில் எச் ஆகி இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலயும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
8: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லிட்டே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
7: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
9: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: கோல்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து விலை ஏறி போச்சுன்னா பேனிக்ல வாங்குவோம், விலை குறைஞ்சு போச்சுன்னா வாங்கவே மாட்டோம், ஓ இன்னும் குறைவோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், அப்போ டக்குன்னு ஏறி போயிடும். பொதுவாக இந்த இன்வெஸ்டர்ஸ் போடுற வீடியோக்கள், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் நான் வந்து கேட்டு நிறையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வகையில் நான் பார்த்த ஒரு விஷயத்தில் இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சர்ருன்னு இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மைன்யூட் ஃபுல் பேக் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரேடியாக இறங்கவும் போகிறது கிடையாது, ஒரேடியாக ஏறவும் போகிறது கிடையாது. ஏன்னா செல்லர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்கனாலோ பையர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்கனாலோ சமநிலைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா டைரக்ஷனை சூஸ் பண்ணி போகும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் சர்ருன்னு இறங்குச்சுன்னா கொஞ்சம் ஏறின உடனே இது உடனே கண்டினியூஸாக ஏற மட்டும் தான் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினால இது மாறிக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா வந்து மார்க்கெட்டில் கோல்டோட டிமாண்ட், டாலரோட ரேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்காமா, இதெல்லாம் வச்சு ஒரு நாள் திருப்பி ஏற மாதிரி ஏறி திருப்பி குறைஞ்சிருமா. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நேற்று இன்றைக்கி காலையில் வந்து நல்லா குறைஞ்சிச்சு, பார்த்தா அப்படியே ஒரு 10 மணி 11 மணி போல் திருப்பி லைட்டாக அப்படியே ஏறிடுச்சு. ஸோ நேற்று இருந்த விலைக்கே வந்துடுச்சு கோல்டை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ எவ்வளோ விலை இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, 24 carat thangatha porutha varaiki iniki 483.75 dirhams, 22 carat thangam iniki 448 dirhams, 21 carat thangam 429.50 dirhams, 18 carat thangam 368.25 dirhams a irukku.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, Ain Gold wallet பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது Ain Gold wallet அவங்க வழங்கக்கூடிய ஒரு கோல்டு காயினை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இப்போ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் ஃபோன் எடுங்க, ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர், ஐஃபோன் வச்சுருந்திங்கனா ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் வச்சுருந்திங்கனா ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு வச்சுருந்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வேகமாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பேஜ் இருக்கும்ல அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணலாம்.
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by PropShell Property oda Ramada Corniche Abu Dhabi la nadakkira NRI meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

நினைச்சுண்ட

0: டைகர் கா ஹோ அர்த்தமைந்தா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
2: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: சிங்கம் கதையா?
2: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2.
5: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
2: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
7: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
7: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
7: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
9: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஜாயின் பெயினாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும்
2: மற்றும் DIP.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நைன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணுங்க. கேவைசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா, அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மசாலா கேஃபேல நீங்க இந்த காண்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்பவே டக்கு டக்குன்னு முடிச்சிங்கன்னா சீக்கிரமா நீங்க வந்து கோல்டு காயின் வின் பண்ணலாம். லாஸ்ட் லாஸ் வந்திருக்காமல நீங்க கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றப்போ உங்களுக்கு வின் வின் சிச்சுவேஷனா தான் இதை நான் பாக்குறேன். வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ டிராஃபிக் எங்க இருக்கு?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI போன்ற ஆஃபர் சுடன் உங்க brand new Jetour SUV க்கு அப்கிரேட் ஆங்க.
0: ஓகே, வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் போட் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அல்தா இது ரோட் வாட்ச், அதே கல்ச்சுரல் ஸ்கொயர் அண்ட் மலையா ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இலவன் E311 பொறுத்த வரைக்கும் டூ சார்ஜா. E311 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்காக ஒன்லையும், E11 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்லாம் தாண்டி அபுஷாகரா கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: ஓகே, இப்போ நம்ம தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Nine Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Fine, so 24 carat iniki 483.75 konja eridi se sonnala kaalaiyila rate compare pannumbodhu afternoon rate or chinna uyarva sandichirukke. And 22 carat thangam 448 dirham, 21 carat thangam 429, 18 carat thangam 368.25 dirham sa irukku. Idha inikana rate dated 30th of June 2026.
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Nine Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: ஓகே, நண்பர் குவைத்திலேருந்து வந்து எனக்கு பல்லேலக்கா பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமத்தில் கேட்டார். அந்த பாட்டு வந்து சற்று நேரத்தில் நான் போட்டு விடுகிறேன் பிரதர். அடுத்த ஒரு மணி நேரம் இருக்குல்ல ஃபுல்லாக, அதில் கண்டிப்பாக பல்லேலக்கா பாட்டை நான் வந்து போட்டு வரேன். சரியா? ஓகே, இப்போ வந்து என்ன பாட்டு கேட்கணும்? ஓகே, லிஸ்ட்டில் நிறைய பாட்டு இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாய்ஸ்லேருந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சிருந்தேன், அப்புறம் சம்திங் சம்திங் எடுத்து வச்சிருந்தேன். சரி, சம்திங் சம்திங்லேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசியம்.
1: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: காங்கிரசில் ஒரே அணிதான் ராகுல் காந்தி அணி என்று தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை சிறப்பாக செயற்பட்டார். நாளை மறுநாள் சத்தியமூர்த்தி பவனில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். கூட்டணி அமைச்சரவையில் இருக்கின்றோம், 59 ஆண்டுகளுக்கு பிறகு கனவு நிறைவேறி இருக்கின்றது என்றார். இரு கண்கள் போல இரண்டு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்தார். ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், அவருக்காகத்தான் வெற்றி. அமைச்சரவையில் இருந்து கொண்டு தாவிக அரசை விமர்சிப்பது சரியாக இருக்காது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பிரச்சினைகள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அரசுக்கு எடுத்துச் செல்வேன் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு அதிமுக நிர்வாகிகள் 1170 பேர் கட்சியில் இருந்து விலகியுள்ளனர். மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர கிளை செயலாளர்கள் என 1170 பேர் அதிமுகவில் இருந்து விலகினர்.
0: இந்திய செய்திகள்.
1: இந்தியாவில் நாளை முதல் ஆதார், பாஸ்போர்ட், வாகனங்களின் விலை மற்றும் கடன் அட்டை விதிகளில் மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளன. இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தளத்தில் ஆதார் எண்ணுடன் இமெயில் முகவரியை இணைக்க கட்டணமாக 75 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்தது. நாளை முதல் டிசம்பர் 31 தேதி வரை மின்னஞ்சல் முகவரியை கட்டணமின்றி இணைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்ல பயன்படுத்தப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட்டுக்கான தற்கால விண்ணப்ப கட்டணம் 3500 இருந்து 5000 அதிகரித்துள்ளது. வாகனங்களை உற்பத்தி செய்யும் சில நிறுவனங்கள் தனிநபர் பயன்பாட்டுக்கான கார்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாகனங்களின் விலையை 1.5% முதல் வெவ்வேறு பிரிவுகளில் 3% வரை உயர்த்துவதாக தெரிவித்துள்ளன. இலங்கையில் தொடரும் மழையுடனான வானிலையினால் டெங்கு நோய் பரவல் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 54,189 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் நாளொன்றுக்கு பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 950-1000 இடைப்பட்டதாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1030 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
0: அமீரக செய்திகள்.
1: எதிஹாத் ரயிலின் முதலாவது பயணிகள் ரயில் சேவையின் முதல் ஆசனத்தில் அமீரகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியும் தொழில் முனைவோருமான ஹமத் மன்சூர் அல் பலூஷி பயணித்தார். முதல் எதிஹாத் பயணிகள் ரயிலில் பயணிக்கும் முதல் பயணியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சமூகத்துக்காக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பான சேவையை பாராட்டும் வகையில் அவரது சகோதரி அவரை பரிந்துரைத்திருந்தார். எதிஹாத் பயணிகள் ரயிலில் முதல் ஆசனத்தில் பயணிப்போர் தொடர்பில் எதிஹாத் ரயில் நிர்வாகம் பரிந்துரைகளை முன்வைக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இதற்கமைய முதலாவது எதிஹாத் பயணிகள் ரயிலில் முதல் ஆசனத்தில் ஹமத் மன்சூர் அல் பலூஷி பயணித்துள்ளார்.
0: உலகச் செய்திகள்.
1: வெனிசுவேலாவை தாக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1700 கடந்தது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 1719 பேர் உயிரிழந்ததாகவும் 5034 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் நிலநடுக்கத்தின் பின்னர் 72 மணி நேரத்துக்கு பின்னர் சிக்கியுள்ளவர்களை உயிருடன் மீட்பது கேள்விக்குறியானது என்று மீட்பு பணியாளர்கள்
2: தெரிவிக்கின்றனர். அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் ஜோஹோ டாட் காம் ஆர் கால் 800 ஜோஹோ.
1: உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4028 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 1.27% உயர்ந்து 58.934 உள்ளது. அமீரக சந்தையில் இன்று காலை நிலவரப்படி நேற்றுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்தது. 24 கேரட் தங்கத்தின் விலை 483.75 திரம்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 448 திரம்ஸாகவும் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 14240 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 13030 ரூபாயாக உள்ளது. அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: அனாச்சி குமுதாவே விரும்பி கேக்குற ஒரே FM 89.

0: ஆசாபாய் பிரியாணியோட 50 திர்ஹம்ஸ் வவுச்சர் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு மணி நேரம் நான் கான்டெஸ்ட் வைக்க போறேன், அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சொல்ற நம்பருக்கு நான் கேட்கற கேள்விக்கு சரியான பதிலாக வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 திர்ஹம்ஸ் வர்த் வவுச்சர் வின் பண்ணலாம். சரியா? பாஷாபாய் பிரியாணி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நான் இப்போ கேட்க போறேன். ஓகே ஓகே. இப்போ பாஷாபாய் பிரியாணியில் வெறும் பிரியாணி மட்டும் தான் கிடைக்குமா, இல்லை மீல்ஸு, டிஃபனு, ஸ்டார்ட்டரு, சைட் டிஷ்ஷு, அது இதுன்னு எல்லாமே கிடைக்குமா? இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்டினுக்கு நீங்கள் சரியான பதில் 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் எமிரேட் நேமி சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 திர்ஹம்ஸ் மதிப்புள்ள வவுச்சரை வின் பண்ணலாம். அப்புறம் என்ன ஜாலி தான்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: 483.75 dirhams, 24 karat thangam, 22 karat thangam 448 dirhams, 21 karat thangam 429.50, 18 karat thangam 368.25 dirhams.
1: இன்று தங்கத்தின் விலை Gold Rate. Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase பண்ணலாம். Referent earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
0: Right, ஒரு ரெண்டு பாட்ட போட்டு வரேன். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம தொடர்ந்து எதி அட்ரையில பத்தி பாப்போம். சரியா?
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
0: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Sir, என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
7: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Masala Cafe, brought to you by Bima Jewelers Oda Home Again Celebration La, Gold Chain and Bangles Ku, Verum 1.99% making charges, and Diamond Jewelry La, 1899.

0: எட்டிலழகு ஸ்ரீனிவாஸ் அவர்களோட வாய்ஸ்ல நம்ம கேட்க போறோம். அடுத்து அதுக்கு முன்னாடே
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetour UAE. Buy now, pay in 2027. VAT on Jetour or 0% interest. 1 million kilometer warranty, 966 dirhams EMI pondra offer sudan. Unga brand new Jetour SUV ku upgrade aanga.
0: ஓகே, ஸோ டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்காக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மதியம் ஒரு மணி பெருசாக இல்லை. இண்டஸ்ட்ரியல் ஏரியா மலையா ஸ்ட்ரீட்டு இலவன் டுவர்ஸ் சார்ஜா டுவர்ட்ஸ் கல்ச்சுரல் ஸ்கொயர்லேருந்து அப்படியே கொஞ்சம் வாசித் ஸ்கொயர் நோக்கி, அதே மாதிரி E44 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது, கரெக்டாக மர்காபா மால் பக்கத்தில் ராசல் கோர்ட்டில். ஸோ மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay. இதிகா ட்ரெயில் சக்சஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்கிறது. இந்த வாரத்துக்குள்ள எப்படியா போயிடலாம் சொல்லிட்டு நானே ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பிளான்
1: பண்ணீங்களா இல்லையா? UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: 10,000 மேற்பட்ட டிக்கெட்ஸ் வந்து எதிரியா ட்ரெயில பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூஏ ரெசிடன்ஸ் வந்து ஓவர் நைட் பிளான் பண்ணி நிறைய பேர் வந்து இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி செப்டம்பர் 30th என்ன வரப்போகுது அப்படின்னா துபாய் ஸ்டேஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அல்தஃபரா ஸ்டேஷன் வந்து December 30, 2026 ஓப்பன் ஆகும். ஷார்ஜா யூனிவர்சிட்டி ஸ்டேஷன் வந்து March 2027 ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எதிரியா ட்ரெயில பொறுத்த வரைக்கும் 10,000 மேற்பட்ட டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்கமிங் ட்ரிப்ஸ்க்குமே பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கர ஆர்வமாக போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அந்த வகையில் எத்தியா ட்ரைவலுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால வீக்கெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. முன்னாடி அட்வான்ஸாக பிளான் பண்ணி டிக்கெட் அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா தான் நீங்கள் வந்து நேரில் போயிட்டு டிக்கெட் வாங்குற ஃபெசிலிட்டி இருந்தாலும் டிக்கெட் சீக்கிரமாக சேல் ஆகுது அப்படின்றதுனால நீங்கள் வந்து முன்னாடி டிக்கெட்லாம் வாங்கிடுங்க சரியா.
1: உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் on platinum ornaments.
0: Great festival offers at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai. Powered by Altavasul Group of Companies.
2: Upgrade ke ready ah?
3: Varuna chalam, nee varuvane enakku theriyum, na ready.
4: Unga dream SUV vaangradhukku idhu dhaan seriyana neram. Discover the power of Jetor. Buy now, pay in 2027. VAT on Jetor or 0% interest. 1 million kilometer ku warranty irukku. Selected models la up to 10,000 dirhams cashback. Free insurance kuda irukku. EMI um veru 966 dirhams per month. Avala dhaan idha பெரிய அப்கிரேடை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
5: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலி இன்டே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
6: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
7: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Chillax song of the hour.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, டாடா பாய் பாய் சொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க பாஷா பாய் வழங்கக்கூடிய 50 கிராம் சோச்சர் வின் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் கேட்குற கேள்வி சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ பாஷா பாய் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அங்கே பிரியாணி மட்டும் தான் கிடைக்குமா இல்லை பிரியாணி மாதிரியே பல பல ஐட்டம்ஸ் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சரியான பதில எஸ் ஆர் நோ அப்படின்னு போட்டுட்டு எஸ் ஆர் நோ இல்லை டீட்டெயிலாக கூட டைப் பண்ணலாம். 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் பேர் எமிரேட் நேமியும் சேர்த்து. இப்போ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-889-40. அப்படி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து இமீடியட்டாக நான் ப்ளே செய்வேன். அப்படியே இன்ஸ்டாகிராமத்தில் நண்பர்கள் கேட்ட பாட்டி நான் போடுவேன். வீராவும் பாட்டு கேட்டிருக்காரு, அதை பாட்டி நான் போட முயற்சி பண்ணுறேன் வீரா. ஓகேவா? அமீரகத்துக்கு வெளியேந்து கால் பண்ணுறீங்களா +971-43-59-5525 கால் பண்ணலாம். இல்லை இங்கே என்ன கால் பண்ணுறீங்கன்னா 800-8940 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்மரியை கொடுத்துட்டு அப்படி நான் இங்கே கிளம்புறேன். ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி வணக்கம் வேற இங்கே பேசுகிறீங்க.
1: ஹலோ
0: ஹலோ,
1: நல்லா
0: இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? நல்ல பாட்டு, நல்ல பாட்டு போட்டு விடுறேன். தேங்க்யூ மிஸ்டர் சுடலை ராஜ், ஹாவ் அ நைஸ் டே அண்ட் see you guys tomorrow. இன்னைக்கு FIFA வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் நேத்திய அளவுக்கு ஒரு ஃபயர் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஃபயர் இருக்கும். ஸோ முக்கியமான சில மேட்சஸ்லாம் இருக்குது. நார்வே மேட்ச்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரான்ஸ் மேட்ச் இருக்குது இன்றைக்கி. அந்த வகையில் இன்றைக்கி மோதக்கூடிய டீம்ஸ் ஐவரி கோஸ்ட், நார்வே, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், மெக்சிகோ, எக்வடார். எக்வடார் காலைல 5 மணிக்குலேருந்து சத்தியமாக நான் பார்க்க மாட்டே தூங்கிடுவேன். அண்ட் நான் இங்கே இந்த கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவும் இருந்தாலும் 89.4 தமிழ் FM சோஷியல் மீடியா பக்கங்களும் தெரியப்படுத்துங்க. டேக் கேர் அண்ட் பை பை.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவித்தார். மீளா கண்ணீருடனும் மிகுந்த மனவேதனையுடனும் அதிமுகவில் இருந்து விடைபெறுகின்றேன் என்று அவர் கூறினார். நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாக விஜயபாஸ்கர் இன்று அறிவித்தார். எடப்பாடியின் தன்னிச்சையான முடிவால் அதிமுகவுக்கு அழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இனியும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் பயணிக்க நானும் எனது ஆதரவாளர்களும் தயாராக இல்லை என்று எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தொண்டர்களின் உணர்வுகளை துச்சமாக எண்ணி எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவால்தான் இந்த அழிவு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எடப்பாடியின் சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டிற்கு பலியாக எத்தனை ரணங்களை சுமந்திருக்கின்றோம் என்று எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி கடிதம் எழுதியுள்ளது. இந்த கடிதத்தில் திமுக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளும் கையெழுத்திட்டுள்ளன. எஸ்ஐஆர் பணிகளுக்கு இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் வாக்குரிமையை பறிப்பதாக குற்றஞ்சாட்டி இந்தியா கூட்டணி சார்பில் 23 கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவரான ஷியாமிலா பெரீரா லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவராக இருந்த அவர் காலத்தில் நியமிக்கப்பட்ட 3 அதிகாரிகளை அந்த நிறுவனத்தில் பணியமர்த்துவதற்கு பதிலாக அப்போதைய அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் அலுவலகத்தில் பணிபுரிய அமர்த்தியதன் மூலம் நிகழ்ந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிஹாத் ரயில் சேவை வெற்றிகரமாக தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இன்று மொத்தமாக 6 பயண சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று பயணங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே 10,000 மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையாகியதாக எதிஹாத் ரயில் தெரிவித்தது. இன்று அதிகாலை 5:34 ஃபுஜிராவில் இருந்து புறப்பட்ட முதல் ரயில் சேவை திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாக அபுதாபியின் மொஹமட் பின் ஜாயித் சிட்டி ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. எதிஹாத் ரயிலின் தேசிய பயணிகள் ரயில் சேவையின் அறிமுக செயற்பாட்டு கட்டம் இன்று தொடங்கிய நிலையில் மொத்தமாக 6 பயணிகள் சேவைகள் இயக்கப்படுகின்றன. மேலும் அடுத்த சில நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள பெரும்பாலான ரயில் பயணங்களுக்கான இருக்கைகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. சீனாவின் மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர்களில் ஒருவராக இருந்த குவா வெங்யூய் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான மோசடி திட்டத்தை நடத்திய குற்றத்துக்காக அமெரிக்காவில் 30 சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். முன்னாள் ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான குவோ 2017 சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார். அவர் அங்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் விமர்சகராக தன்னை முன்னிறுத்தி சமூக ஊடகங்களில் பெரும் ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கினார். இந்நிலையில் அவர் 30 சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஒரேயொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. தமது 2 இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 117 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் தௌஹித் ரிதோய் 2 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். பங்களாதேஷ் அணி 1 இன்னிங்ஸில் 140 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஜிம்பாப்வே 410 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜிம்பாப்வே அணி 153 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month.
3: சிங்கர் SPB.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி நாள் போயிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு விடிய 1:30 மணிக்கு வந்து எனக்கு வந்து நாள் ஆரம்பமானது. ஆமா, இன்னைக்கு அமீரகத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். எதிஹாத் ரயில் தமது பயணிகள் ரயில் சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. அதன் முதல் பயணம் தொடங்கி இன்னைக்கு வந்து 6 பயணங்கள். எனவே இன்றைக்கு வந்து முதல் பயணம் இருக்கு இல்லையா. அமீரகத்தில் முதல் ரயில் சேவை தொடங்கி அதனுடைய முதலாவது ரயில் பயணம், அதில் நான் வந்து போயிட்டு வந்தேன். எங்களுடைய சமூக வலைதளங்களை பின்தொடர்பவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையிலிருந்து முதல் ரயில் பயணத்தில் வந்து ஃபுஜைராலிருந்து அபுதாபிக்கு போய் திருப்பி அங்கிருந்து இங்கே வந்தாச்சு. அப்படி போச்சு. எத்தனை பேர் எத்திஹாத் ரயிலில் பயணிக்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க? இன்றைக்கி அந்த பயண அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கு காலையில் 5:35 தான் அந்த ரயில் எடுக்கணும். ஆனால் 34 எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அங்கிருந்து அபுதாபிக்கு வந்து 7:20 வந்து சேரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்தாச்சு. சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப பங்க்சுவலாக இருக்காங்க எத்திஹாத் ரயில் அப்படின்னு சொல்லலாம். அமீரகம்னாலே அப்படித்தானே. அப்போது ரயில் சேவை ஆரம்பிச்சிருக்காங்க. இனி நாம் வந்து அமீரகங்களுக்கு இடையில் இந்த ரயிலில் வந்து பயணிக்க முடியும். இந்த முதல் கட்டமாக அபுதாபியிலிருந்து ஃபுஜைராவுக்கு இடையிலான ரயில் பயணம் ஆரம்பமாகி இருக்கு. அடுத்த செப்டம்பர் 30 அபுதாபி துபாயிலிருந்து அல் தாயிதுக்கு இடையிலான பயண சேவை, அதுக்கப்புறமா அல் தஃப்ரால பயண சேவை ஆரம்பிக்கப்படவிருக்கு. அதுக்கப்புறமா ஷார்ஜால ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு 30 இந்த எத்திஹாத் ரயிலினுடைய அந்த வலையமைப்பு வந்து அப்படியே அமீரகத்துக்குள்ள நிறைவுக்கு வரும். இதை தவிர வேறு வேறு ரயில் நிலையங்கள் அங்கங்கே உருவாக்கப்படுமா அப்படிங்கிற சம்பந்தமான விஷயங்களை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எத்தனை பேர் ரயிலில் பயணிக்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. சரியா, இன்னைக்கு அதை விட இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. இந்த இன்னைக்கு வந்து விண்கல் தினம், உலக விண்கல் தினம். அது அத்தோட சேர்ந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரி மைக்ரோ மூன் வந்து அமீரக வானத்தில் நாம பார்க்கலாம். மாலை 6:25 அதுல ஈவினிங், ஆமா 7:50 இரவு 7:49 இருந்து அடுத்த நாள் காலையில் 6:25 வரைக்கும் இந்த ஒரு ஒரு சிவப்பு கலர், சிவப்பு நிற ஒரு நிலவை வந்து நாம் முழு நிலவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விண்கல் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது, எதுக்காக அனுசரிக்கப்படுது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த 2 பாடல்கள் அடுத்தடுத்து வருது. ரெட்ரோ படத்திலிருந்து எதற்காக மறுபடியாக எந்த ஒரு அருமையான பாட்டு இருக்கு, ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அது ஒன்று. அதுக்கப்புறமா கோட் லைஃப் படத்திலிருந்து பத்திக்காத தீ, 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
2: உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.

இன்னைக்கு சர்வதேச விண்கல் தினம், ஜூன் 30ஆம் தேதி. இந்த விண்கல் தினம் ஏன் அனுசரிக்கப்படுது அப்படின்னா, இந்த விண்கற்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்காக, பூமியை தாக்கக்கூடிய விண்கற்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பாக மக்களுக்கு விளக்குறதுக்காகவும், விண்வெளி ஆய்வு மற்றும் கோள் பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி உலகத்தில் நடந்த, அதாவது கடைசியாக உலகத்தில் நடந்த விண்கல் தாக்குதல் அல்லது விண்கல் பாதிப்பு, விண்கல் வந்து பூமியில விழுந்த நிகழ்வு அப்படின்னு கேட்டா, 1908ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி ரஷ்யாவினுடைய சைபீரியா பகுதியில துங்குஸ்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு விண்கல் வந்து விழுந்திருக்கு, ஒரு வெடிப்பு நடந்திருக்கு. இந்த நாளினுடைய நினைவாகத்தான் ஜூன் 30ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் விண்கல் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. இது பூமியில பதிவான மிக மிக பெரிய விண்கல் தாக்க நிகழ்வுகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. சரி, விண்கல் சம்பந்தமான அச்சம் வந்து நமக்கு இப்பவுமே இருக்கிறது உண்டு இல்லையா? விண்கல் வந்து நிறைய விண்கற்கள் வந்து பூமியை நோக்கி வரும் பொழுது அதை வந்து அதை திசை திருப்பி விடுறது நடவடிக்கைகளில் வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து விஞ்ஞானிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் கூட விண்கல் பாதிப்புகள் உலகத்தில் எப்பயாவது நடக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கிறது உண்டு. எனவே அது சம்பந்தமான விஷயங்களை தேடி படிக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். அது சம்பந்தமான திரைப்படங்கள் நிறையவே வந்திருக்கு. இப்படி விண்கல் பற்றிய அந்த பேச்சு அப்படிங்கிறது நம் மத்தியில் வந்து காணாமல் போன விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்பப்போ வந்து இந்த விண்கல் பற்றி நாம் பேசுறது உண்டு. எனவே இன்னைக்கு வந்து விண்கல் தினம், அதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்து மதராசப்பட்டினம் படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டு வருது, அதுக்கப்புறமா கட்டாகுஸ்தியிலிருந்து சம்பவக்காரி பாட்டு வருது, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: we'll be back after a short commercial break.
1: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சல்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவ் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
6: ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
7: ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.

தங்கம் வாங்குறதுக்கு உகந்த காலம் அப்படின்னா அது இந்த காலம் தான். ஏன்னா தங்கம் விலை வந்து அப்படியே சடுதியா குறைஞ்சது இல்லையா, அப்படியே இருக்கு. எனவே தங்கம் வாங்கணும் அப்படின்னா இப்பவே ஓடி போய் வாங்குங்க. தங்கம் வாங்கணும்னா அட்லீஸ்ட் வந்து 1 கிராமாவது வாங்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. அதுக்கு அவ்வளவா நம்மள்ட்ட இப்ப வசதி இல்லையே அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். 1 திரம்ல இருந்து தங்கம் வாங்கலாம் தெரியுமா? ஆமா, ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. 1 திரம்ல இருந்து நீங்க வந்து தங்கம் வாங்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து 100 AED நீங்கள் வந்து தங்கம் வாங்கினா 20 AED ஒர்த் கோல்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெஃபர் அண்ட் ஏர்னில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 20 திரம்ஸ் வந்து கிடைக்கும் சரியா. 100 திரம்ஸுக்கு அவங்க வந்து தங்கம் வாங்கினா அவங்களுக்கும் 20 திரம்ஸ் வந்து கிடைக்கும். அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனவே நீங்கள் 1 திரம்லேருந்து வாங்கலாம் இல்லையா, அப்போ அப்பப்போ வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சேமிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இது இருக்கும். அதுக்கப்புறம் தங்கம் விலை அதிகரிக்க அதிகரிக்க நீங்க வாங்கின தங்கத்தினுடைய பெருமதியின் மதிப்பு வந்து அப்படியே கூடிட்டே போகும் சரியா. நீங்க வந்து பிசிக்கலா நீங்க கோல்டு வாங்குறத விட இப்படி நீங்க வந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் காசா வந்து சிறுக சிறுக நீங்க வந்து இந்த தங்கத்தை வந்து இந்த ஆப்ல வந்து சேமிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு சேமிப்பா இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எனவே இப்பவே வந்து ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க சரியா. சரி, இந்த விண்கல் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. விண்கல் பத்தி நம்ம முன்னோர்கள் வந்து விண்கல் பத்தி ஏதாவது எழுதியிருக்காங்களா, விண்கல் பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்தது. ஒரு புறநானூறு பாடலில் வந்து இந்த விண்கல் சம்பந்தமான குறிப்பை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. கூடலூர் கிழார் தான் இந்த ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து புறநானூரில் நான் சொன்ன மாதிரியே இந்த பாட்டு இருக்கு. இதில் வந்து கனை ஏறி பரப்ப கால் எதிர்ப்பு பொங்கி ஒரு மீன் விழுந்தென்றால் விசும்பினானேன் அது கண்டு யாமும் பிறரும் பல்வேறு இரவலர் பற இசை அருவி நல்நாட்டு பொருணன் நோயிலன் ஆயின் நன்றுமன் தில்லென அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுல இந்த கனை ஏறி பரப்ப கால் எதிர்ப்பு பொங்கி ஒரு மீன் விழுந்தென்றால் விசும்பினானே. இதுல ஆமா, ஒரு விண்கல் வந்து விழுந்ததை பார்த்து நானும் மற்றவங்களும் பார்த்து ரொம்ப பயந்து போனோம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் அந்த பாட்டுல வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கு. விண்கல் பற்றி சங்க இலக்கியத்துல இருக்கா அப்படின்னா ஆமா, புறநானூறு பாடல்ல வந்து இந்த விண்கல் விழுந்தது பற்றி கூடலூர் கிழார் எழுதியிருக்காரு. சரி, சொல்லாமல் தொட்டி செல்லும் தென்றல் பாட்டு தீனா படத்துல இருந்து அடுத்து வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்ல சேலையில வீடுகட்டவா பாட்டு வருது. மனசு தொட்டு மெட்டில பாட்டு வேணும் அப்படின்னா 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க. பாட்டு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
8: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மதிய. வணக்கம் கிருஷ்ணி.
0: மதிய வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? துபாயில இருந்து பேர் சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்? கட்டுமரக்காரன். சரி, நான் அந்த பேரே நான் இப்பதான் நான் கேள்விப்படுறேன் வச்சுக்கோங்களேன். சரி பாக்கலாம், அந்த அந்த பேர்ல பாட்டு இருக்கா அப்படின்னு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தானே. சரியா? நன்றி நன்றி நன்றி. சரி, அந்த பேர்ல வந்து பாட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறேன் நானு. அப்படி இருந்தா கண்டிப்பா அவரை கொடுத்துடலாம். இத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு வேண்டாம் என்று வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் போர்க்கொடி தூக்கியுள்ளார். தமக்கு வழங்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை தாம் ஏற்க தயாராக இல்லை என்று அவர் கூறியுள்ளார். தம்மை நம்பி தம்மோடு 30 மாவட்ட செயலாளர்கள் வந்துள்ளனர். அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை. நான் மட்டும் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: அயோத்தியில் ராமர் கோயிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்ட உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் குழுவினர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், இன்று ராமரை தரிசனம் செய்ய அயோத்திக்கு செல்ல காங்கிரஸ் குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் காணிக்கைகளை திருடிய விவகாரத்தில் சிக்கியுள்ள பாஜக அரசு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் மற்றும் குழுவின் பிற உறுப்பினர்களை வீட்டுக்காவலில் வைத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இவ்வருடத்தின் ஜூன் மாதத்துக்கான கொழும்பு நகர பிரதேசங்களின் மாதாந்த நுகர்வோர் பணவீக்க வீதம் 6.8% அதிகரித்துள்ளதாக இலங்கை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் படி 2026 மே மாதத்தில் கொழும்பு நகர பிரதேசங்களின் மாதாந்த நுகர்வோர் பணவீக்கம் 5.5% பதிவாகியிருந்தது. 2026 ஜூன் மாதத்தில் உணவு பிரிவின் வருடாந்த பணவீக்க வீதம் 3.6% அதிகரித்துள்ளதுடன் இது மே மாதத்தில் 0.9% பதிவாகியிருந்ததாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் முன்னணி சூப்பர் ஆப் நிறுவனமான கோஜேக்கின் இணை நிறுவனர் மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சருமான நதி மக்ரீம் ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக இருந்த காலத்தில் பள்ளிகளுக்கான மடிக்கணினிகள் கொள்முதல் ஒப்பந்தத்தில் முறைகேடு செய்து தனக்கு சட்டவிரோதமாக நிதி ஆதாயம் பெற்றதாக நீதிமன்றம் கண்டறிந்தது. இந்த குற்றச்சாட்டுக்களை நதி மக்ரீம் மறுத்து தாம் குற்றமற்றவர் என வாதிட்டிருந்தார். அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த தவறினால் கூடுதல் சிறை தண்டனையையும் அவர் எதிர்கொள்ள நேரிடும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான ஒரேயொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd ஆட்டம் இன்று தொடர்கிறது. தமது 2nd இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 166 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ஹசன் மஹமூத் 4 ஓட்டங்களுடனும் இபாதுத் ஹுசைன் 4 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். போட்டியில் 1வது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அணி 140 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜிம்பாப்வே 1வது இன்னிங்ஸில் 410 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதற்கமைய ஜிம்பாப்வே 104 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று மெசைரா மற்றும் கசியூராவில் 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைண்ட் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இதனிடையே ராசல் கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் இன்று 32 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஜெய்ஸ் மலைப்பகுதி ராசல் கைமாவில் இன்று 29 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலையும் பதிவாகியிருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
6: அர்த்தமாயிட்டாராச்சா?
7: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
8: With Raja.
7: Stay tuned.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
5: This hour of Rock with Raja is brought

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
4: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
5: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
6: ஐ ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக் துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
7: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல
8: இன்னைக்கு

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies. Plumbing, Electrical Work, Interior Design. இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
4: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. Interior Work, AC, Electrical, Furniture, Painting, Carpentry, Partition, Equipment Installation, அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: Bye. அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. This hour of Rock with Raja is brought

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தேசிய வானிலை ஆய்வு மையம் வானிலை முன்னறிவிப்பு துறையில் நாட்டின் முதல் ஏஜென்டிக் AI உதவியாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அரசின் செயற்பாடுகளில் ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவை வேகமாக பயன்படுத்தும் நோக்கில் தேசிய வானிலை ஆய்வு மையம் ஒரு விரிவான திட்ட பாதையை அங்கீகரித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக தற்போது செயற்பாட்டு அமைப்புகளில் 2 ஏஜென்டிக் AI உதவியாளர்கள் ஏற்கனவே பயன்படுத்த தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய தொழில்நுட்பம் வானிலை தரவுகளை பகுப்பாய்வு செய்து முன்னறிவிப்புகளை மேம்படுத்தவும் சேவைகளின் துல்லியத்தையும் வேகத்தையும் அதிகரிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தோஹாவில் உயர்நிலை சந்திப்புகள் அல்லது நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. கத்தார் இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக இருப்பதாக கூறியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தோஹாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி, தமக்கு தெரிந்தவரை வரும் நாட்களில் இருதரப்புக்கும் இடையே நேரடி சந்திப்புகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று கூறினார். மேலும் அமெரிக்க குழு மத்தியஸ்தர்களை மட்டுமே சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆட்சியர் காவல் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு செய்யும் நாளிலேயே சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது என்று திமுக விமர்சித்துள்ளது. சினிமாவில் வரக்கூடிய கொடூரமான வில்லத்தன காட்சிகள் தமிழகத்தில் நிஜத்தில் நடக்க தொடங்கியுள்ளன என்று திமுக தெரிவித்துள்ளது. முதல்வர் ஆய்வு நடத்தும் நாளில் கொடூரங்கள் அரங்கேறியிருப்பது சட்டம் ஒழுங்கு சீரழிவையே காட்டுகின்றது என்று திமுக தெரிவித்துள்ளது. குதிரை பேரத்தில் MLAக்களை விலைக்கு வாங்குகின்றார் சோஃபா மாடல் முதலமைச்சர் என்று திமுக விமர்சித்துள்ளது. தமது கட்டுப்பாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கின் மீது இனியாவது முதல்வர் கவனம் செலுத்துவாரா என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு கூட விமர்சிக்காமல் 6 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டுமா என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவின் புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் பொறுப்பேற்றுள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று ஓய்வு பெற்றதை அடுத்து நாட்டின் 31வது ராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ராணுவத்தில் சுமார் 40 காலமாக பணியில் இருக்கும் தீரஜ் சேத் பல பிரிவுகளில் உயரதிகாரியாக பணியாற்றியவராவார். இவர் கடந்த 1986 ஆண்டு ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் அதிகாரியாக சேர்ந்தார். காஷ்மீரில் தீவிரவாத ஒழிப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானுகுட அட்மிரல் பதவிக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். இதற்கமைய அவர் நாளை கடற்படை தளபதி பதவியில் இருந்து ஓய்வு பெறுகின்றார். கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதி பானுகுட இலங்கையின் 26வது கடற்படை தளபதியாக பதவியேற்றார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே இன்னிங்ஸ் மற்றும் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியடையது. இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி 185 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருந்த ஜிம்பாப்வே இன்னிங்ஸ் மற்றும் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது.
4: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
3: வளைகுடா நாடுகளில் இன்று காலை முதல் முக்கிய பங்கு சந்தைகள் மந்தமான போக்கை காட்டின. முதலீட்டாளர்கள் அடுத்த கட்ட அரசியல் மற்றும் தூதரக முன்னேற்றங்களை கவனித்து வருவதால் சந்தையில் எச்சரிக்கையான வர்த்தக சூழல் நிலவுகிறது. இதற்கமைய இன்றைய நாளை பொறுத்தவரையில் துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டின் 0.1%, அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டின் 0.2%, கத்தாரின் பிரதான பங்கு விலை சுட்டின் 0.1% சரிந்து வர்த்தகமாகியது. இந்திய பங்குச் சந்தைகளும் இன்று சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்செக்ஸ் 249 புள்ளிகள் சரிந்து 76,478 புள்ளிகளிலும், நிப்டி 80 புள்ளிகள் சரிந்து 23,865 புள்ளிகளிலும் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
5: मुझे कैसे बुलाया तुमने?
6: Rolex. Rolex.
7: Sir. Yes, sir.
8: इधर वाला best entertainment टा और FM काटर वड़ के lifetime settlement ला.
1: 89.4. Star of the month.
9: Singer SPB.

0: உன்னையும் எப்படி காட்டட்டா?
1: கண்ணா, வாழ்க்கையில் கஷ்டம் நினச்சா எல்லாமே கஷ்டம். தோசை ஊற்றுறது ஈஸி, ஆனால் வந்து அந்த பாத்திரத்தை தோசை ஊற்றுறது ஈஸி, ஆனால் நிறைய பாத்திரம் ஆகிடும். ஆனால் இட்லி ஊற்றுறது ஒரே ஒரு வாட்டி ஊற்றிலாம் அந்த பாத்திரத்தை கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சில நேரம் சில விஷயங்கள் வந்து கஷ்டம்னா கஷ்டம், ஈஸினா ஈஸி. தலைவர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கும், நமக்கு பிடிக்காதவங்களுக்கு எது செஞ்சாலும் பிடிக்காது. கரெக்டாக ரெண்டுத்துக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா கிருஷ்ணி? இங்கே மைக் ஏடும் முதல்ல
2: சொல்லாம கொள்ளாம பேசுனீங்கன்னா எப்படி மைக் எடுக்கிறது
1: என்கிட்ட? சரி இரு, ஃபர்ஸ்ட் மியூசிக்கை போடுவோம்.

0: டெக்னோ ப்ரோவோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர் அண்ட் யூ ஆர் லிஸனிங் 289.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு வந்து மதியானம் ரெண்டு ஜென்டில்மென்ஸை மீட் பண்ணேன். அவங்க வந்து, தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னாங்க என்கிட்ட. நான் வந்து ரேடியோ பிரசன்டராக இருக்கேன். அப்படியா, ஹிந்தியா, மலையாளமா, தமிழ் இங்கிலீஷா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டீங்க, தமிழ் ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னா வந்து, ஓ தமிழா அப்படின்னாங்க. ஆமாம் தமிழ். எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் சாயங்காலம் 4:00 to 8:00 வருவேன். என்னெல்லாம் பேசுவீங்க? நான் வந்து நாட்டு நடப்பு, நியூஸு, டெக்னிக்கல், அதுக்கப்புறம் டேர்ம்ஸு, அப்புறம் வந்து லெசன் ரெட்ட பேசுவேன், பாட்டெலாம் போடுவேன் அப்படின்னா, சரி சரி எனக்கு எங்கப்போ ரேடியோ கேட்க நேரம்.
1: இது எல்லாருமே இதை சந்திச்சிருக்கோம்.
0: எல்லாத்தையும் கேட்டு எனக்கு ரேடியோ கேட்கலாம் டைம் இல்லைங்கிறாரு. என்கிட்ட 5 நிமிஷம் என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே கடைசியில். சரி நான் சொன்னேன், சரி கேட்டு இன்னைக்கு சொல்றேன், சொன்னதுக்காக நீங்க நாளைக்கோ நாளானிக்கோ கண்டிப்பா கேப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, வெல்கம் பேக். அண்ட் இன்னையில இருந்து வந்து எட்டிஹாட் ரயில் ஆஃபிஷியலி அபுதாபி டு ஃபுஜரா, ஃபுஜரா டு அபுதாபி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் காலையில பொறாம போடுற மாதிரி, போன வாரமே வந்து நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு விஜய் படத்துக்கு FTFS டிக்கெட் வாங்குற மாதிரி 50% ஆஃபர்ல கிறிஸ்னி அண்ட் கோ எல்லாம் வந்து 50% ஆஃபர்ல டிக்கெட்டை வாங்கி நீ போயிட்டு வந்துட்டீங்க.
1: ஆமா,
0: உண்மையாவே
1: நல்ல நல்ல சர்வீஸ். அந்த 1 மணி நேரம் 45 நிமிஷம் டிராவல், அது எவ்வளோ குயிக்காக போச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏறின உடனேயே ஒரு சன்ரைஸ் காலையிலே அந்த மலைகளுக்கு நடுவில் புஜைரால, அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருந்தது. காலையில் நாங்கள் வந்து, நான் இங்கிருந்து போனதை பற்றி கேட்குறீங்களா இல்லை எத்தனை மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்கன்னு
0: கேட்குறீங்களா?
1: ஆமாம், 3 மணிக்கு இங்கிருந்து போனோம். இங்கிருந்து போயிட்டு நாங்கள் புஜைரா ரீச் ஆனோம் 5:00 காலையில். 5:35 வந்து ட்ரெயின், அதுதான் டைம். ஆனால் 5:34 எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் முன்னாடின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அபுதாபியில் ரீச் ஆக வேண்டியது 1 hour 45 minutes அப்படின்னா 7:20. ஆனால் 7:10 நாங்கள் வந்து ரீச் ஆகி
0: முன்னாடியே
1: போயிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, அதான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. நமக்கு ஊரில் நம்ம ட்ரெயினில் போயிருப்போம், கடமுடா கடமுடா சத்தம்லாம் இருக்கும், ஆனால் இதெல்லாம் அப்படியெல்லாம் நமக்கு இருக்காது. உள்ள நல்ல ஏசி, நம்ம நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் உட்காந்து போக முடியாது, வெளியில் கதவெல்லாம் திறந்துருக்காது, அதெல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்கும். நமக்கு மெட்ரோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட.
0: சைஸ் வந்து நம்ம மெட்ரோ விட பெருசா?
1: மெட்ரோ விட பெருசா? ஆமா, இல்ல மெட்ரோ விட பெருசுன்னு சொல்ல முடியாது. மெட்ரோ மெட்ரோ சைஸ்னு வச்சுக்கலாமே.
0: இப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து, இப்ப மெட்ரோல எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா, ரைட் அண்ட் லெஃப்ட்ல இப்படி இருக்கும்.
1: ஆமா,
0: ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும்.
1: ஆமா, இங்க சில இடங்கள்ல ரெண்டு இருக்கும், ரெண்டு இந்த பக்கம் ஒன்னு இருக்கும். இதுல வந்து ரெண்டு பக்கமும் வந்து 4-4 நினைக்கிறேன்.
0: வீடியோ தான் பண்ணீங்களா இன்னைக்கு?
1: ஆமா,
0: எதுல இருக்கு?
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல இருக்கு, போய் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க.
0: ஓகே, குட். சோ நால எட்டிஹாட் ரயில் வந்து நிறைய மீடியா போய் கவர் பண்ணிருக்காங்க. சோ முழுக்க முழுக்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல கிருஷ்ணி, அதுக்கப்புறம் நம்ம டீம் யாரெல்லாம் போனீங்க? ஆக்சுவலி
1: போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. சரி, துபாயில் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குல்ல? ஆமாம், துபாய் வந்து September 30 வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் திறப்பாங்க. அதோட வந்து நமக்கு அபுதாபியிலிருந்து நமக்கு வந்து துபாய்க்கு போகலாம். அபுதாபி இல்லை, ரொம்ப குயிக்காக வந்து நம்ம டிராவல் பண்ணலாம். இப்போ ஃபுஜைரால இருந்து இங்கே துபாய்க்கு வரதோ இல்லாட்டி அபுதாபிக்கு போகிறதோ வந்து கொஞ்சம் பெரிய ஜேர்னி தான் இல்லை. அபுதாபிக்கு வந்து நம்ம ஒரு 3 hours மாதிரி எடுக்குமா கார்ல போறீங்க அப்படின்னா? இது வந்து 1 hour 45 minutes கிட்டத்தட்ட,
0: 3 hours எங்க சொல்றீங்க?
1: புஜைரால இருந்து உங்களுக்கு அபுதாபிக்கு கார்ல பஸ்ல போகணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். பஸ்ல எல்லாம் ஜாஸ்தி ஆகும், காரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 hours மேல ஆகும், 2 hours மேல ஆகும். பட் இது குயிக்கா நம்ம வந்துடலாம்.
0: சென்னை தமிழ் பேச வச்சு கேட்கணும்னு
1: போய் கொஞ்ச நாள் வாழ்ந்து பழகி
0: பேசினா போதும். மது கிட்ட
1: கோயம்புத்தூர் பாச தானே பேசுவீங்க,
0: புரிஞ்சுக்கலையா? சரி, எனிவேஸ் we will see.
1: நன்றி நன்றி.
0: பாட்டு வரது கேட்டு முடிங்க. We will be back. நான் பிராவோ and you're listening to 89.4 தமிழ் FM. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: Oh, my God.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
2: 25 million dirhams with big ticket.
1: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
2: plus weekly cash draws.
1: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை Zoho. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
0: ஜோஹோ, ஒரு அமைப்பு முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

கல்லை கண்டா டாகை காணும், டாகை கண்டா கல்லை காணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் எனக்கு. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு கரெக்டாக வண்டியை போய் நிறுத்துறப்ப என்னாச்சுன்னா, நேற்றுக்கு 29ஆம் தேதி, ஓகேவா? ஓகே ஓகே, இன்னைக்கு 30ஆம் தேதி, இதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருக்கேன், நான் திருப்பி நான் சொல்லுவேன் இது ஏன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக நேற்று போய் வண்டி நிறுத்துறப்போ என்னாச்சுன்னா, கரெக்டாக மைலேஜ் வந்து ஒரு 95 கிலோமீட்டர் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு நாளை ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாச்சும் மெதுவாகவே, நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஜாஸ்தி கொடுக்கல, ஆக்சலரேட்டர் ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா அந்த மைலேஜ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு 5, 10, 15, 20 வரைக்கும் கொண்டு போகலாம் நம்ம. நம்ம ஓரளவுக்கு பார்த்து பார்த்து ஓட்டணும் அப்படின்னா, நான் வந்து பொத்துனாப்பில் இந்த 2 நாள் மட்டும் இந்த 95, 100 வச்சு ஓட்டிட்டோம்னா ஜூலை 1ஆம் தேதி கண்டிப்பாக பெட்ரோல் ப்ரைஸ் குறைஞ்சிரும், அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகி போச்சு. எடுத்து விட்டு அழுத்துனா பாருங்க, 95 ஜேவிஸ்லேருந்து மெயின் ரோடு அல்கேல் ரோடு வர்றதுக்குள்ளே 70 போச்சு. ஐயோ, இன்னைக்கு சமாளிக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, என்ன ஒரு 40 திரம்ஸ் கிடச்சிக்கலாம், நாளைக்கு வந்து எப்படியோ பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாயிடும், ஃபுல் டேங்க் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புர்ஜ்மான் வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்ததா, மறுபடியும் லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்து அழுத்துனா பாருங்க, பெட்ரோல் மைனஸுக்கு வந்துருச்சு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் நான் வந்து சீக்கிரம் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா இந்நேரம் வந்து எனக்கு பெட்ரோல் கொஞ்சம் சேவ் ஆகிருந்துருக்கும், கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பெட்ரோல் சரி ஓகே பெட்ரோல் பங்கு போயிடலாம், ஒரு 40 திரம் மட்டும் அடிக்கலாம், எனக்கு பெருசாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 40 திரம்ஸ் அப்படின்னு என் வாய் சொல்லணும், கரெக்டா? என் வாய் அப்படி தானே சொல்லணும். ஆனால் எப்பவுமே டேங்க் ஃபுல் பண்ணி பழகினதுனால ஸ்பெஷல் ஃபுல் அப்படி சொல்லிட்டேன் நான், பெரிய பட்டர் மாதிரி அப்படி சொல்லிட்டேன்னா, சொன்னதுக்கப்புறம் போட்டாங்க பில்லு பார்த்தா 160 திரம்ஸ். அடாடாடாடாடா

0: ஏறிந்தது. டீசல் ப்ரைஸும் டீசல்னு சொல்லிட்டேன். ஓகே ரைட். எனவே இப்போ வந்து 14% வந்து வரப்போகிற ஜூலை 1st குறைய போகுது, விச் இஸ் லைக் டுமாரோ. சூப்பர் 98 3 dirhams 95 ஃபில்ஸ்க்கு இருந்துச்சு இந்த, அதாவது இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு நாளையிலிருந்து 3 dirhams 40 ஃபில்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டா வந்து 50 ஃபில்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸ்பெஷல் 95 3 dirhams 83 ஃபில்ஸ், 3.83 இருந்தது, இப்போ வந்து 3.29 ஆகிப்போச்சு. பரவாயில்லப்பா. இ ப்ளஸும் வந்து 3.76 376 3 dirhams 76 3 dirhams 21 ஃபில்ஸ்க்கு வந்துருச்சு பர் லிட்டர். சரி, கிட்டத்தட்ட 50 ஃபில்ஸ் குறைஞ்சிருக்கு. 50 ஃபில்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கண்டிப்பாக ரெகுலராக கார் ஓட்டி பெட்ரோல் அடிக்கிறோம் நீங்கள் கேட்க மாட்டேங்குது தெரியும். ஏன்னா அந்த 50 ஃபில்ஸ் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ரைட் நவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரில, பட் ஓகே. இப்போ வந்து $97.8 இருந்துச்சான் ஒரு பேலர், சரி பேலர்ன்றேன் பேரல், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனு. இப்போ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்ந்ததுனால அந்த யூஎஸ் இரான் இஸ்ரேல் சீஸ் ஃபயர் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்சதுனால அந்த கல்ஃப் ஆயில் வந்து குளோபல் மார்க்கெட்டில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஆப்வியஸ்லி இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் பற்றி பார்த்தா ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த ரீசன். ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட்லி இப்போ எப்படின்னா வந்து $72.7 வந்து பெர் பேரல் வந்து சேல் ஆகும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ரிடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னும் அடுத்த மாதம்லாம் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி படிப்படியாக ஏறிச்சோம் அந்த மாதிரி படிப்படியாக குறையுன்றது உசிதம். ஓகேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: தரட்டனா, நம்ம என்ன பண்ணலாம், டூடு படத்துலேருந்து ஒரு செம்மையாக ஒரு பாட்டு ஒன்று கேட்போம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுல டூட்லேருந்து ஒரு பாட்டு கேட்டு, ஊரும் பிளட்டு 10,000 ஆறாவ கொண்டு அச்சாடு. ஆமாம், அதை நீங்கள் கேட்டு முடியுங்க, நம்ம அப்படியே திருப்பி வருவோம். டூட்லேருந்து ஜாலியாக இருக்கும் இந்த பாட்டு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், யாராவது வண்டி கிண்டிக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னா நாளைக்கு போடுங்க, இல்லை நைட் 12 மேலே போய் போடுங்க, என்ன மாதிரி போய் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம ப்ராவோ எல்எஸ் நிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடாக். எஸ் சாய் அபியங்கர் அண்ட் பால் த பாய்ஸ் ஆன் த வே டு சிங் ஊரும் பிளட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மற்றும்
0: பலர் நடிப்பில்
2: எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவ் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
4: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர் by Altavasul Group of Companies.
5: ஒரு காலத்து விருதுமிச்ச நின்றுச்சு ராணிராஜ்.
0: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வெல்கம் பேக். எப்படி ஒரு பாட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. என்ன பாட்டு தானே கேக்குறீங்க? இதான் அந்த பாட்டு. எங்கடா அந்த பாட்டு? அப்படி ஒரு பாட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா ஒரு செம மேட்டர் ஒன்று சொல்ல போறேன், சரியா? ஃபர்ஸ்ட் கோல்டு ரேட்.
3: இன்று தங்கத்தின் விலை
4: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
2: Okay, madhyana situation padi 484 dirhams 25 fils. Yeah, okay, 24 carat thangam. Adukapram 22 carat undu 448 dirhams 25 fils. Idhu dhaan undu thanga vilai nilavaram endrai thaalmiyudum therivithukondu. இப்ப வந்து மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து இனிமேல் யூசர் நேம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக இந்த வருஷம் ஒரு புது ஃபீச்சர்னு வரப்போதான். இது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து ஏ உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படி தான் நம்ம கேட்குறோம். அப்படின்னாவே வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறதான் அர்த்தமே. ஆமாம், ஏன்னா வாட்ஸ்அப்பை ஃபோன் நம்பர் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ சில ஒரு சில நேரம் எப்படின்னா உண்மையாகவே வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்கணுமா உண்மையாக? அதாவது எப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருங்கிறது மறைமுகமாக நம்மளோட நம்பரையும் கொடுக்கறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில நேரம் அப்படின்னா தெரிஞ்சு கொடுக்குறோம், இல்லாட்டி வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்றோம். இது ஒன்று, சரி ஓகே ஃபைன், இதாவது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இப்போ வந்து ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் இருக்கீங்க அந்த குரூப்பில், அந்த குரூப்பில் உங்கள் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், உங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சவர், மீதி 8 பேர் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஆனால் அந்த குரூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அடுத்தவங்களோட உங்களுக்கு தெரியும், உங்களோட நம்பரும் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இது எதுக்கு, தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம எதுக்கு நம்மளோட நம்பர் எதுக்கு விசிபிளாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீ வந்து இந்த யூசர் நேம் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாமா? அதாவது நீங்கள் உங்களுக்கான ஒரு யூசர் நேமை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து மெயில் ஐடியெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு யூசர் நேம் வருது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குக்கெல்லாம் எப்படி தனியாக ஒரு யூசர் நேம்னு ஒன்று, அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வரப்போதான். இப்போ ஜென்ரலாகவே வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக ஒரு பேர் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் யாராவது உங்கள் நம்பரை சேவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பேரில் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த பேர் தான் ஃபஸ்ட்டு போகுமே நம்பரோட. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கெல்லாம் அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குரூப்பில் வந்து அங்கே என் நம்பரை யாராவது சேவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா நான் எந்த மெசேஜ் குரூப்பில் பண்ணாலுமே நெக்ஸ்ட் பிக் திங் இது சொல்லியிருக்காரு, குட் மார்னிங் சொல்லியிருக்காரு, மத்தியானம் இது சொல்லியிருக்காரு, சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வரும், கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான், அதே கணக்கு தான். ஆனால் என்ன, இனிமேல் இந்த ஃபீச்சர் வந்துருச்சுன்னா நம்பர் இல்லாமல் வரும், நம்ம பேர் மட்டும் மேலே வரும், விச் இஸ் லைக் ஓகே இல்லை? இப்போ அதாவது நம்ம நம்பர் நம்ம உரிமை, யாருக்கு நம்ம நம்ம நம்பரை வந்து வெளிப்படையாக காட்டணும் அப்படிங்கிறத நம்மளாக தான் நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும், கரெக்டாக? இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக பார்க்கப்படுகிறது. எனிவேஸ், இப்போ புஷ்பாலேருந்து செமந்தாவை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். நம்பராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM. அதனால நாளை மக்களுக்கு இப்படி ஒரு பாட்டு அடிச்சு தூக்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
5: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக் நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி ஓகே, இப்போ வந்து செம்மையாக ஒரு பாட்டு ஒன்று இருக்கு என் கையில். சரியா, என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு இது? எங்க பாத்து ப்ளே பண்ணு, காட்டு, ப்ளே பண்ணு, காட்டு.
1: முதல் முதலாக, முதல் முதலாக, பரவசமாக, பரவசமாக வா வா வா.
0: இப்படி ஒரு பாட்டு இருக்கு. சரியா, இந்த பாட்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு பாட்டுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிலனா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாட்டை நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த இடத்துல நான் போடுற பாட்டை கேட்குற இடத்துல நீங்கள் இல்லை. நீங்கள் கேட்குற பாட்டை போடுற இடத்துல தான் நான் இருக்கேன். எப்படியே புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுண்ணா. 800-8940 ஃபோன் அடிச்சு, தம்பி எனக்கு இந்த பாட்டு போடு, எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, எனக்கு உடனே வந்து இந்த பாட்டு போடு, எனக்கு ஒரே லவ் மூடாக இருக்குது, எனக்கு அந்த பாட்டு போடு அப்படின்னு யாருக்கு லைன் கிடைக்குதோ கரெக்டாக பாட்டு கேளுங்க. ரெகுலர் காலராக இருந்தால், ரீசெண்டாக பாட்டு கொடுத்தவங்களாக இருந்தால் பாட்டு வந்து வேறு யாருக்கா குத்தலாம் நம்ம. அதனால் நீங்கள் ரெகுலர் காலர்ஸ் ஆர் ரீசெண்டாக ஃபோன் பண்ணி பாட்டு கேட்டவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆ ஓகேவா? யார் பேசுகிறீங்க லைனில்? ஹலோ ஹலோ ஐயா, பின்னாடி பயங்கர சத்தமாக இருக்குது, அப்படியே ஸ்டாப், அதை அப்படியே ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க.
2: ஓகே ஓகே, ஆ போயிட்டேன்.
0: ஆ பேர் சொல்லுங்க. யார்
2: பேசுறேன்?
0: எனக்கு வேற மாதிரி கிடைச்சோ இல்லை இவன் சொன்னாரோ, இவன்னு ஒரு பேர் இருக்குமா? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ, பட் எனிவேஸ் நான் அப்படியே யோசனையே இருக்கேன். நீ பாட்டு கேளுங்க.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, அவரது மகன் ஆகியோர் இந்த நொடி வரை முயற்சி செய்வதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள், திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியே வர இதுதான் காரணம் என்று கூறினார். மு க ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இபிஎஸ்ஐ முதலமைச்சராக பேசியதாக காதர் மொய்தீன் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். திமுக அதிமுக சேர்ந்து பாஜகவிடம் சரணடைந்து ஒரு அமைச்சரவை இடம் கேட்டு நிற்கப் போகின்றன. இரண்டு வருடங்களில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவில் இணைந்து விடுவர் என்று அவர் கூறினார். ஸ்டாலினும் இபிஎஸ்ஸும் வீட்டுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை பெற்றுவிட்டு கட்சியை இணைத்து விடுவர். தமிழ்நாட்டில் இனி எப்போதும் கூட்டணி ஆட்சிதான் என்பது உறுதியாகி உள்ளது என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திரட்டில் ஈடுபட்டவர்களை தண்டனையில் இருந்து தப்ப விடக்கூடாது என்று மாயாவதி தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி, அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலின் காணிக்கைகள் திரடப்பட்ட விவகாரம் குறித்தும் நிதி முறைகேடுகள் குறித்தும் நாள்தோறும் ஊடகங்களில் வெளிவரும் பல்வேறு தகவல்களால் ஆழ்ந்த கவலை எழுந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். இது மிகவும் தீவிரமான ஒரு விடயம் என்று தெரிவித்த அவர், இத்தகைய செயல்களில் ஈடுபட்டவர்கள் எக்காரணம் கொண்டும் தண்டனையில் இருந்து தப்பிவிடக்கூடாது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் அரசு ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதும் சரியல்ல என்று மாயாவதி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம், நாட்டின் பணவீக்கம் கணிசமான அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளமை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டியுள்ளனர். இலங்கை பெற்றுள்ள பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நாட்டின் அபிவிருத்தியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதை நோக்கமாக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் இன்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவை சந்தித்தனர். இதன்போது நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த பிரதிநிதிகள் குழுவினர், உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளால் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ள இலங்கைக்கு தங்களது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை செயற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தோஹாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்தார். இந்த இடைக்கால ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்கள் விடுவிக்கப்படுவது இடம்பெற்றுள்ளது. தோஹாவில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்கள் விரைவில் விடுவிக்கப்படும் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் நேற்று தெரிவித்திருந்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மெசைரா மற்றும் கசியூராவில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் இன்று 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: ஓகே, இரண்டாவது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கொடக். நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உள்ளுக்குள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் பாட்டா வந்து சேட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்கான். என்ன பாட்டுன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்களா சம பாட்டுல? மம்பட்டியா, அட மம்பட்டியா, மம்பட்டியான்னு ஒரு படம், சரியா? அது வந்து ஃபஸ்ட்டு தியாகராஜன் அவர் எடுத்து, அதுக்கப்புறம் அவரே வந்து அவரோட பையனை வச்சு, அதாவது பிரசாந்தை வச்சு அவருக்கு ஒரு ரீபூட் ஒன்று கொடுத்து, அந்த படத்திலே உருப்படியான ஒரு பாட்டுன்னா இந்த மம்பட்டியான் பாட்டு மட்டும்தான். அப்படி ஒரு படம் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த பாட்டு மூலமாக தான் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. பட் எனிவேஸ், துப்பாக்கியிலிருந்து செம்மையா ரெண்டாவது பாட்டு, அட அட அட தளபதி இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ல ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இந்த பாட்டில் தான். இப்போ வரும் பாருங்களேன், ஜஃபர் சரூரியே. அப்படின்னா என்ன, ஜஃபர் சரூரியேனா என்ன, ஜஃபர் சரூரியேவா சரு? சரி ஓகே, ஏதோ ஒரு ஒரு ஓரமாக வச்சுப்போம். யூஐ அப்டேட் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டுடே நேற்றுக்கு எந்தெந்த ஏரியாலலாம் பார்க்கிங் வந்து உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது பயங்கர மண்டசூடாக இருக்குது, பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தோம். நேற்றுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை பேசியிருக்கலாமே இப்படி தோணுச்சு. இந்த ஒரு ஒரு ஒன் ஹவரும் அதை பற்றி பேசுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு வீக்கில் எந்தெந்த ஏரியாலலாம், ஒரு வீக்கோ இல்லை வீக்கெண்டோ எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் போகிறப்போ உங்களுக்கு வந்து என்னப்பா அந்த ஏரியாவை நினச்சாலே, அங்கே போகிறத நினச்சாலே உங்களுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து பார்க்கிங் கிடைக்காது, வண்டி நிறுத்த முடியாது. நீங்கள் வந்து எப்படி ஒரு 8-8.5 மணிக்கு மேலே கராமாக்குள்ளே போனீங்கன்னா எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்காது. ஏ நல்லா, நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன், ஏங்க 4 தூரம் 6 தூரம்க்குலாங்க பார்க்கிங் என்னங்க அப்படின்னு நினப்பேன். ஆனால் சத்தியமாக வந்து ஐ வில் பர்சனலி தேங்க் ஆர்டிஏ ஃபார் கிவிங் அஸ் ஏ பார்க்கிங். ஏன்னா ஏன் தெரியுமா, கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே ஸ்பாட்ஸ் கிடைக்குது இங்கே அங்கே. அப்புறம் நம்ம WTC சைடு போகிறோம், நம்ம வந்து ஷெர்டன் சைடெலாம் போகிறோம், இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் சைடு அந்த பக்கம்லாம் போகிறோம்னா அங்கே வந்து வேறு சில ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது, 25 தூரம் வரைக்கும்லாம் போகும். அதெல்லாம் நல்ல வேலை, ஆத்திர அவசரத்துக்கு என்றைக்காவது யூஸ் ஆகும். இப்போ எனக்கு வந்து உள்ளதில் டென்ஷனாகிற ஏரியா எங்கே அப்படின்னா, இந்த ஷேக் சயத் ரோடு போகிறப்ப இந்த ஃபினான்ஷியல் சென்டர் அதுக்கப்புறம் எமரேட்ஸ் டவர்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வரும் தெரியுமா? ஆமாம், ஷேக் சயத் ரோடில் சைடில் சர்வீஸ் ரோடுன்னு வரும், உள்ளுக்குள்ளே வந்தால் அப்படியே அந்த சைடில் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா சுத்தமாக பார்க்கிங் கிடைக்காது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை கிசைஸ் போகிறதும் முதல்ல வாய்க்குள்ளே தலையை விடுறதும் ஒன்று, பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து இந்த 5 தரம்ஸ் 10 தரம்ஸ் பார்க்கிங் கூட பெருசாக எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல கிசைஸ்க்குள்ளே. எல்லா ஏரியாவும்னு சொல்ல வரல, ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவை நான் சொல்கிறேன். இந்த 2 டிசம்பர் ஸ்ட்ரீட்டு இந்த பக்கம் அங்கெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனை தான். சரி, உங்களுக்கு என்ன அந்த மாதிரி? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க? உங்களுக்கு எந்த ஏரியாவில் பார்க்கிங் பிரச்சனை சொல்லுங்கள், தீத்துருவோம். ஓகே, தேங்க்யூ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இப்ப நீங்க நியூ மூவில பிரச்சனை இல்ல, நீங்க எங்க இருக்கீங்க?
1: நாங்க இருக்க அப்படின்னா
0: ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க, அவரு
1: ஓபன் பாக்ஸிங் தான், அவர் தான் டிரைவ் பண்ணிருக்காரு.
0: சரி சரி சரி, தமிழ் அவரு?
1: ஆ தமிழ் தான், தமிழ் தான்.
0: ஓகே ஓகே ஓகே, போத் ஐல் சே ஹாய் டு ஹிம் ஆஸ் வெல். அண்ட் பை தி வே, இன்னைக்கு வந்து எப்படின்னா மொபைலா, ஓகே இப்போ நேற்றுக்கு வந்து கருத் ஒருத்தர் சொன்னார், அதுக்கப்புறம் ரோலாலாம் சொன்னார், இன்றைக்கி வந்து இப்போ மொபைலா வந்துருச்சு கணக்குள்ள. ஓகே, மொபைலா அண்ட் இந்த பக்கம் என்ன சொன்னார், கஷ்மியா சொல்லிட்டார். ஸோ வேறு எந்தெந்த ஏரியா சொல்லுங்கள் எனக்கு. அபுதாபியில் கூட நேற்றுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கி ஒன்று ஒன்றா பேசுவோம். அண்ட் அது போக வந்து ஐன் கோல்டு வாலெட் ஆப் உடைய ஒரு செம்ம கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது, ப்ரமோஷனும் இருக்குது. ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆல் ஆஃப் தேட் இன் டீட்டெயில். அண்ட் ரைட் நவ் ரெண்டு பாட்டு பேக் டு பேக், சும்மா அப்படியே ரத்தத்தை சுண்டி இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்கும் ரெண்டு பாட்டும் கேட்டு முடியும். ஐ வில் பி பேக், ரத்தத்தை சுண்டி இருக்கிறது ஒரு நல்ல கம்பாரிசனா? சரி, ஏதோ நல்லா இருக்கும், ஜாலியாக கேட்டு முடியுங்க.
2: பேக் டு பேக்கு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 மில்லியன் திரஹம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரஹம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: உனக்கு தெரியுமா, 360 திரஹம்ஸ் பே பண்ணா 425 திரஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திரஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திரஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, பார்க்கிங் பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? வண்டி இருக்கிற எல்லாத்துக்குமே கூடவே வந்து பின்னாடி சுத்தின வேதாளம் மாதிரி, இல்லை கழுத்தில் மாட்டின வேதாளம் மாதிரி, ஐயோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு கம்பேரிசன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஏதோ ஒன்று இந்த மாதிரி காலை சுத்தின பாம்பு மாதிரின்னு வச்சுக்கலாமா நம்ம? பார்க்கிங் பிரச்சனையும் கூடையே சேர்ந்து வந்துடுது. எந்த ஏரியாவிலலாம் பார்க்கிங் பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது. முன்னாடிலாம் ஜேபிசியில் இந்த சர்க்கிள் மால் கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடித்தடியாக இருக்கும் வண்டியாக அங்கே. அந்த ஏரியாவே வந்து இட்ஸ் அ டூ வே ரோடு, ஓகேவா? ஸோ ஒரு ஒரு லேன் தான், இந்த பக்கம் ஒரு லேன், அந்த பக்கம் ஒரு லேனு. இந்த சிக்னல்லேருந்து வர்றவங்க, ரைட் எடுக்கிறவங்க, அங்கே ஒரு ரவுண்டு போட்டு வர்றது. ஆனால் இப்போ வந்து பார்க்கிங் என்றைக்கு வந்து போட்டாங்களோ அன்னையிலேருந்து இந்த பிரச்சனையே இல்லை. எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும். ஆமாம், பார்க்கட்டிய ரோன் மணி. ஆமாம், முஞ்சி முஞ்சி போனால் சர்க்கிள் மால்குள்ளே போய் பார்க்கிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இடம் கிடைக்குது. ஆனால் இப்போ இதே மாதிரி ஒரு சில ஏரியாலாம் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னு நினச்சாலே டென்ஷனாக இருக்கும். ஐயோ வண்டி வேறு நிறுத்த இடமே கிடைக்காதே அப்படின்ற மாதிரி தலைவலியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் உங்களை பொறுத்தளவுக்கு என்னது அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தேன். ஒருத்தர் மூவேலான்னு சொல்லிட்டு போனார். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
1: நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க.
0: எந்த தேரா சொல்றீங்க? நைஃப் சைடு வர்ற அந்த ஏரியாவா? ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: முத்தினா சைடு.
0: ஒரு

0: இருக்கிறதுக்கா?
1: நம்பர் பிளேட் இருந்தா தானே ஃபைன் அடிப்பாங்க.
0: ஃப்ரண்ட் சைடுல தெரியும்ல?
1: தெரியாது இல்ல. வண்டி வந்து ஸ்லைட் பார்க்கிங்ல போட்டுட்டாங்கன்னா பேக் சைட்ல தானே அவங்க நினைச்சுவாங்க, சரி ஓகே மெட்டீரியல் ஆஃப்லோட் பண்றதுக்கு பண்றாங்க போல.
0: யார சொல்றீங்க? இப்ப வந்து திறந்து வச்சுட்டு
1: பார்க்கிங் காரங்களே வந்தா கூட பேக் சைட்ல டோர் திறந்திருக்கும் போது அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு போயிடுவாங்க, சரி ஓகே ஏதோ மெட்டீரியல் ஆஃப்லோட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிடுவாங்க.
0: இல்ல அப்படி பார்த்தாலுமே இப்ப வண்டி அந்த இடத்துல பார்க்கிங் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்கல்ல, அப்படி பார்க்கிங் போடலன்னா ஃபைன் தானே?
1: அந்த மாதிரி வந்தா இதுதான். பட் ஆனா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கிரிட்டிக்கலா உள்ள இடத்துல இப்ப 9 மணிக்கு வந்து பார்க்கிங் பண்ணிடுறாங்க.
0: சரி ஓகே.
1: 9 மணில இருந்து இப்ப 1 hour அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்ப அந்த அதுக்கு அந்த நம்ம போனோம்னா பார்க்கிங் கிடைக்காது.
0: ஓகே, சோ அந்த அவைலபிள் ஸ்பாட்ல எல்லாம் வந்து பார்க் பண்ணிட்டு உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்றீங்களா?
1: அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க. பட் இப்ப அந்த இப்ப பிக்கப் எல்லாம் வந்து ஒரு சில ஏரியா எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் இருக்குல்ல இப்ப இன்னமும்.
0: ஓகே ஓகே.
1: அவங்க அந்த டவர்ஸ்க்குள்ள வந்து பார்க்க இது ஃபைன் அடிச்சாதான் உண்டு. மத்த நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில உட்காந்துருக்க மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு பிறகு பார்க் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. வரவங்களுக்கு பார்க்கிங் கிடைக்காது.
0: வேற எந்த ஏரியா? முத்தினா முத்தினாவா புத்தினா சொல்றீங்க நீங்க?
1: முத்தினா
0: முத்தினா வந்து எந்த ஏரியா, எந்த சைடுல இருக்கு?
2: நம்ம एक्चुअली அது வந்து தேரோடதுதான்.
0: ஆ புத்தினா ஷார்ஜா கிட்ட இருக்கு. ஓகே ஓகே.
2: ஆ பரஹா அல் பரஹா.
0: ஓகே. நீங்க எங்க, உங்க வீடு எங்க இருக்கு?
1: என் வீடு எங்க கம்பெனி வில்லா இருக்குறது வந்து பரஹா ஏரியா தான். ஆனா எங்களுக்கு வந்து கம்பெனி பார்க்கிங் இருக்கு, வில்லா பார்க்கிங் இருக்கு.
0: உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா ஜாலியா போய் ஜம்முன்னு வண்டி நிறுத்திட்டு
1: அந்த டைம் போனாலும் நம்ம பார்க்கிங் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, பார்க்கிங் இந்த பிரச்சனை இந்த காஸ்டோட இதெல்லாம் இருக்குல்ல,
0: சரி
1: ஒரு நார்மலா வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டால கொண்டு வந்து போட்டு விட்டு போயிடுவாங்க.
0: ஐயோ, அப்போ நீங்க கேட்க மாட்டீங்களா அவங்களா ஏன்பா பண்றீங்க அப்படின்னு?
1: ஒரு சில பேர் போன் நம்பர் வச்சிருப்பாங்க, எடுத்து நம்ம இது பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்ணுவோம்னா மூவ் பண்ணிக்குவாங்க.
0: கஷ்டம்தான்.
1: மூவ் பண்ணாதவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல.
0: எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, ஜேவிசில வந்து அந்த கடைங்க அது சரியா, அந்த கடை கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ஓபன் பார்க்கிங் மாதிரி ஒன்று இருக்கும் சரியா. அங்க வந்து வண்டி எந்த டைரக்ஷன்ல வேணா நிறுத்திட்டு போலாம் முன்னாடி, இப்ப அப்படி கிடையாது. ஆனா அப்படி நிறுத்திட்டு போனா யாராவது வந்து நம்ம முன்னாடி நம்ம வண்டி முன்னாடி பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா காலி, நம்மளால வண்டி எடுக்கவே முடியாது. ஒரு வாட்டி வந்து அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட போயிட்டு நான் நிறுத்திட்டு, நான் வந்து நான் சொன்ன கடை வேற கடை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அங்கே நிறுத்திட்டேன் நான் வந்து மெடிக்கல் ஷாப். ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு இப்படி வர்றதுக்குள்ள முன்னாடி யாரும் நிறுத்திட்டு போயிட்டேன். நான் வந்து 3/4 hour நிற்கிறேன், யாருன்னே தெரில. நான் துபாய் போலீஸ் ஆப்பில் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து ஜாலியாக பேசுகிறாங்க, ஜாலியாக என்கிட்ட சொல்கிறாங்களா, என்ன வாட் ஹேப்பன் டியர், ஜஸ்ட் 5 minutes நோ அப்படின்றாங்க. ஏமா நீ பாட்டில் வாங்க போனதுக்கு உனக்கு வேண்டி நான் 45 நிமிஷம் தேவடு காத்து நின்றுருக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி விட்டேன் நான், அதெல்லாம் வந்து மனசாட்சியே பார்க்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் தான். சரி ஓகே, சட்டத்தை நான் வந்து கரெக்டாக மதிப்பனாக்கும். சரி, இப்போ ஒரு மேட்டர் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஐன் துபாய், ஐ மீன் ஐன் துபாய்க்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதே அந்த AIN தான். ஸோ ஐன் கோல்டு வாலெட் ஆப் இருக்குல்ல, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு திரம்லேருந்தே கோல்டு வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? 100 dirhams நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் 20 dirhams ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து உங்களுக்கு அப்படியே ரிட்டன் கிடச்சிரும். இதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ சூப்பராக வந்து கோல்டு காயின்ஸ் வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ உங்களுக்கு நான் தரேன் சரியா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், AIN, ஓகே, ஐன் கோல்டு வாலெட் ஆப், இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து 0502528940 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வரப்போகிற 6ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ சான்ஸ் டு வின் சூப்பராக கோல்டு காயின்ஸ். நீங்கள் வந்து KYC ஃபில் பண்ணும் சரியா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அனுப்புங்க பார்ப்போம்.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Nekana, 91 pode.
5: Enadhu?
4: 90s not out.
5: 90s not out.
6: Ee kutti munnalanni thinnalanna vandala.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Appa avaru kadha sollava?
2: Single kadhaya?
3: Chellaya direction la, Sean Roldan music la.
2: Illanari kadhaya?
3: Vishnu Vishal, Aishwarya Lakshmi, Yogi Babu matrum palar nadippil.
1: Velangiradhu gauravam. Velangiradhu gambhiram.
4: Nee velai poye aavanum.
3: Gatta Gusti 2. July 3rd release agra indha padathukana couple passes win panna 89.4 Tamil FM oda and social media contest la kalandukonga. Distributed by Home Screen Entertainment and associate partner Simply South Dot TV. Energized by 89.4 Tamil FM.
2: Second
5: round start.
6: We'll be back after a short commercial break.
7: என்னது
3: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
7: அது உனக்கும் கூட
8: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ் பீமா வேர் வித் பிரைட்
9: பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வர்க் இன்டீரியர் டிசைன் இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே
10: ப்ரோ எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு இன்டீரியர் வர்க் ஏசி எலக்ட்ரிக்கல் ஃபர்னிச்சர் பெயிண்டிங் கார்பென்ட்ரி பார்ட்டிஷன் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க
9: அப்ப நான் அம்பானி
10: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179.

0: லாஜிஸ்டிக்ஸ் ஜெய்பாலா பத்துதலா பத்துதலா பத்துதலா. வெல்கம் பேக், வெல்கம் வெல்கம் பக்க ஜா வெல்கம் பேக்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி மாறி மாறி போயிடுச்சு. வெல்கம் பேக். இன்றைக்கு நைட் ஆக்சுவலி தூங்குறதுக்கு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. நேற்றுக்கிட்ட முந்தா நேற்று ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் என்ன சார் பண்ணிருந்தீங்க முடிச்சுட்டு அப்படின்னா, வந்து ராக் ட்வெயின் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் 9 to 5 நீங்கள் வந்து ஹசில் பண்ணுறீங்கள, வேலை செய்கிறீங்களே, அது வந்து இன்னொருத்தவங்களுக்காக, வேறு ஒரு கம்பெனிக்காக சம்பளம் வருது ஓகே, ஆனால் 9 to 5 to 9 உங்களுக்காக நீங்கள் ஹசில் பண்ணலை அப்படின்னா அந்த வாழ்க்கையை வேஸ்ட்டுங்கிறார். அப்படி தான் ஹசில் பண்ணி கொஞ்சம் லேட்டாகி போச்சு 2 நாளாக. அதனால் இப்போ வந்து சாயங்காலம் 5 மணி ஆகிறப்போ நைட்டு தூங்காமல் இருந்ததெல்லாம் வந்து கண்ணுக்கிட்ட வந்து நிற்கிது இப்போ. அதனால் லைட்டாக வந்து கொஞ்சம் வாய் டைப் பிடிச்சா மன்னிச்சிருங்க. பை த வே, எந்தெந்த ஏரியாவிலலாம் பார்க்கிங் வந்து நிஜமாகவே கஷ்டம். இந்த ஏரியாவுக்கு போனால் பார்க் பண்ணுறதுக்கு பெரிய தலைவலிடான்னு அந்த ஏரியாவை யோசித்தாலே உங்களுக்கு தோணணும். அது என்ன ஏரியா? வணக்கம்.
1: ஹலோ,
0: நல்லா இருக்கேன். ஹக்கீம் நல்லா இருக்கீங்களா? ஹக்கீம் நல்லா இருக்கேன். கரெக்டா
1: கண்டுபிடிச்சேன்.
0: கிட்ட ஒரு சேட்டா கடை, அதுக்கப்புறம்
1: போறோம். இதுக்கு போலாம், இங்க நம்ம நேரா கிளாக் கிரவுண்ட் போலாம்.
0: சரி,
1: சேட்டா கடையில போட்டு வாங்கி குடிக்கிறதுதான். டீ வாங்க வண்டியை போ, கடைக்கு நேரம் நிப்பாட்டிட்டு டீ ஒன்று வாங்கிட்டு பச்சி ஒன்று வாங்கிட்டு வண்டியில வந்து உட்கார. அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் எனக்கு போன் பண்றாப்ல, எங்க ஐக்கியம் இருக்குன்னு கேட்டாப்ல, இந்த மாதிரி டீ கடையில் டீ குடிச்சிருக்கேன், டீ வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, டீ எவ்வளவுன்னு கேட்டாப்ல, 2 ரூபா.
0: 170 ரூபாய் ஒரு டீக்கு
1: வேண்டி
0: வந்து வண்டி எங்காவது டபுள் பார்க் பண்ணி நிறுத்துறீங்க அப்படின்னா சீக்கிரம் எடுத்துருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவ்வளவுதான் நானும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எனவே ஸ்டிலாக் சாங் ஆஃப் தியார்ல ரஜினி முருகன்ல இருந்து ஓ மேல ஒரு கண்ணு நீராய முற பொண்ணு. ஆனா என்னோட சிங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இங்கதான் வந்து வெளிப்படுத்த முடியுது என்னால. லைட்டை தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கேன், மடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்காக பாட்டு வருதான். பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட் வரும், பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: வெற்றி வெற்றி
4: 25 million dirhams with big ticket.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
4: plus weekly cash draws.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீன கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
7: ஐ யூ ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
8: Chillax song of the hour.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டி. ஓகே, இந்த டாபிக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. சரியா, நான் நேற்று 6 to 7 இதை பற்றி பேசினேன். பேசும்போது சரி இன்னும் கொஞ்சம் பேசலாம் போலியே, நிறைய இருக்கே சொல்கிறதுக்கு, குமரதுக்கு நிறைய இருக்கே, இருக்கீங்களே அப்படின்னு நினச்சதுனால தான் நான் இன்றைக்கி மறுபடியும் பேசினேன். ஸோ அதனால் இட் இஸ் ஓவர் அண்ட் 6 o'clock மேலே வேறு ஏதாவது நம்ம பேசுவோம். அண்ட் இப்போ உங்களுக்காக வந்து சூப்பராக ஒரு பாட்டு வருதோ, என்ன பாட்டு தெரியுமா? இருங்கப்பா, இங்கே இங்கே இங்கே இந்த பாட்டுங்க, பாட்டுங்க எங்கடா அந்த பாட்டு, இருங்க அந்த ஃபஸ்ட்டு நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாட்டு வரும், சூப்பரா வரும்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
0: Are you ready? 6 மணிக்கு மேல செம்மையா ஒரு பாட்டு கொண்டு வரேன், நான் கான்டெஸ்டும் கொண்டு வரேன்.

0: போயிட்டு நைட்டு மட்டும் போடு லைட்டு.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முதலமைச்சர் விஜய் திட்டமிடுகின்றார் என்று ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜய் ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கின்ற வேளையில் சளைக்காமல் சாதித்து வருகின்றார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் ஊதுகின்ற மகுடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே மயங்கி கிடக்கின்றார்கள் என யாரும் நினைத்துவிட வேண்டாம் என்று கூறினார். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவிக கட்சியை எதிர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து விஜய் ஊதுகின்ற மகுடிக்கு மயக்கமடைந்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டார். அதில் கரூர் விஜயபாஸ்கர் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று விஜய் ஊதும் மகுடிக்கு மயங்கி போன 6வது சட்டமன்ற உறுப்பினர் எங்கே போய் நிற்குமோ இந்த ஜனநாயக கேலி கூத்து என்று அவர் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கணவனை விட அதிகம் சம்பாதிக்கும் பெண் ஜீவனாம்சம் கோர முடியாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜீவனாம்சம் என்பது பாலின அடிப்படையில் வழங்கப்படக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவாகரத்து வழக்கொன்றை விசாரித்த கீழமை நீதிமன்றம் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அவரது மனைவிக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி டாக்டர் சிலக்கூர் சுமலதா இருவரின் வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார். பொருளாதார ரீதியாக தன்னை தானே நிர்வகித்துக் கொள்ளும் திறன் படைத்த பெண் தன்னை விட குறைவான வருமானம் ஈட்டும் கணவனை ஜீவனாம்சம் தருமாறு கட்டாயப்படுத்துவது நியாயமற்றது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த 20,000 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்கும் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
2: மத்திய கிழக்கில் போர் நிலவிய போதிலும் இலங்கை அதிகாரிகள் எடுத்த விரிவான நடவடிக்கைகள் நாட்டின் மைக்ரோ பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு பெரிதும் உதவியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவோன் பாப்பு ஜார்ஜியோ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளின் இலங்கைக்கான அதிகாரப்பூர்வ பயணம் இன்றைய தினத்துடன் நிறைவடையும் நிலையில் அவர்கள் நாட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்னர் இன்று பிற்பகல் இலங்கை மத்திய வங்கி வளாகத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினர். இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் நிதி வசதிகள் தொடர்பான 7வது மதிப்பாய்வு குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவில் ஆவணங்களற்ற வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கூறி குடியேற்ற எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களற்ற வெளிநாட்டவர்கள் ஜூன் 30க்குள் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரப்பூர்வமற்ற காலக்கெடு நிறைவடைகின்றது. இந்நிலையில் ஜோகன்னஸ்பர்க் நகரில் குடியேற்ற எதிர்ப்பு அமைப்புகள் பேரணியில் ஈடுபட்டன. பேரணியில் பங்கேற்றவர்கள் சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் தங்கியுள்ள அனைத்து வெளிநாட்டவர்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் மற்றும் வேலையின்மை பிரச்சினைக்கு ஆவணங்களற்ற குடியேறிகளே முக்கிய காரணம் என அவர்கள் குற்றம் சுமத்தினர்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிபொருள் விலைகள் கடந்த 4 மாதங்களில் முதன்முறையாக குறைந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சரிவை தொடர்ந்து பெட்ரோல் விலை லீட்டருக்கு 14% குறைவடைந்துள்ளது. இந்த விலை குறைப்புக்கு அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட நிலைத்தன்மையும் வளைகுடா நாடுகளில் இருந்து உலக எரிசக்தி சந்தைகளுக்கு அதிகளவில் கச்சா எண்ணெய் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி எண்ணெய் விலை ஓரளவுக்கு உயர்வடைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு எண்ணெய் விலை $70 கீழ் குறைந்திருந்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $71.18 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $73.35 உள்ளது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: Star of the month.
6: Singer SPB.

வெல்கம் பேக். செம்மையாக ஒரு பாட்டு முடிச்சு அப்படியே திருப்பி வந்திருக்கோம். ஸோ இதில் 6 மணி ஆகும்போது அப்படியே நம்ம வந்து மெல்லோடவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போவோம். ஆனால் வந்து 7:30 மணிக்கு தான் இருட்டுது அப்படிங்கிறதுனால ஏன் ஸ்லோவாக போகணும், ஃபாஸ்ட்டாகவே போவோம்.

0: Welcome back. Now, Bravo, you're listening to 89.4 Tamil FM and this is third hour of the evening Kadak. சரி, ஓகே, நீங்க மேட்ரு என்ன அப்படின்னா, கட்டா குஸ்தி படம் வந்து செகண்ட் பார்ட் வருது, சரியா? இப்போ யூஸ்வலாக வந்து தமிழ் சினிமாவுக்கு செகண்ட் பார்ட் வந்தாலே ஐயோ, ஃபஸ்ட் பார்ட்டை திருப்பி போய் பார்க்க வைக்கிற மாதிரி எடுங்கடான்ற மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் கட்டா குஸ்தி டூவோட ட்ரெய்லர் பார்க்குறம்போது இட் ஃபீல்ஸ் லிட்டில் ப்ராமிசிங். அண்ட் இப்போ தான் வந்து இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பைதவே, படம் வந்து செகண்ட் பார்ட் இந்த வாரம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv. இப்போ இந்த ஒரு மணி நேரம் இந்த படத்துக்கான, அப்பா எனக்கு இந்த படம் போய் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செகண்ட் பார்ட் வந்து பார்க்கணும். சரி, எங்கே டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டிக்கெட்லாம் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, ஐ ஹாவ் த டிக்கெட்ஸ் வித் மீ. 3 பேருக்கு கப்பல் பாஸ் கொடுப்பேன். ஸோ டோட்டலாக வந்து 3x2 = 6. ஓகேவா? அதனால் படத்துடைய ஹீரோ விஷ்ணு விஷால், ஹீரோயின் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அப்புறம் யோகி பாபு இருக்கார், கருணாஸ் இருக்கார், கருணாகரன் இருக்கார், அப்புறம் புதுசாக ஒரு ஆக்டர் வேறு இருக்காங்க, அப்புறம் குட்டி பொண்ணு வேறு நடிச்சிருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. எனக்கு படத்தில் விஷ்ணு விஷாலோட பேர் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விஷ்ணு விஷாலோட பேர் என்ன, படத்தில் அவரோட கேரக்டர் பேர் என்னன்றது மட்டும் GK டைப் பண்ணி பேர் எமரிட்ட 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ படப்படம் தட்டி விடுங்க பார்ப்போம்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஓகே, இப்போ வந்து மேட்ரு என்ன அப்படின்னா, துபாய் வந்து எப்படின்னா, துபாய் லான்ச்சஸ் கிளப் ஆக்சலரேட்டர்ஸ் ப்ரோக்ராம். எதுக்குன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்காக. ஓகே, நான் வந்து 2-3 ஹெட்லைன்ஸ்லாம் படித்தேன், அதை பற்றி 7 மணிக்கு மேலே விளையாடியாக நான் சொல்கிறேன். இப்போ ஷார்ஜா போலீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50% டிராஃபிக் ஃபைன் டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த்ரீ மந்த்ஸ். ஓகே, ஸோ இப்போது இது வந்து நேத்திக்கு இந்த நியூஸ் வந்திருந்தது, இதை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் யா, இதுதான் வந்து மெயினான விஷயமா எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ யா, இந்த 50% ஃபைன் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், திருப்பி வந்து சொல்கிறேன். ஓகே, அண்ட் சிங்கம்லேருந்து ஸ்டார்டிங்கில் செகண்டாக சிங்கம்லேருந்து பாட்டு வருது. ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு தெரியுமா, ஆக்சுவலி ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு கேட்டு. இதான் அந்த பாட்டு, எங்கடா அந்த பாட்டு, போடு கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா. கருப்பு பேரழகான்னு ஒரு பாட்டு வந்துட்டு நம்ம வந்து, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருந்துருமா, இன்னொரு பாட்டு இருந்துருமா, கேட்டிங்கன்னா நீங்களும் ஆடி போயிடுவீங்க. என்னடா இப்பெல்லாம் வந்து தமிழ் எஃப்எம்ல பயங்கரமா வந்து பாட்டை மிக்ஸ் மேட்ச் பண்ணிலாம் போடுறீங்களேன்னு
2: யோசிப்பீங்க.
0: என்ன பாடம் தெரியல, கொம்பன் படத்துல இருந்து அடிக்கருப்பு நிறத்தழுகே அடி வருது உங்களுக்காக. எந்த நிறமா இருந்தாலும் அந்த அழகுதான், கருப்போ செவப்போ ப்ரௌனோ லெமன் எல்லோவோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. மனுஷனோட மனசு, அந்த ஆள் எப்படி இருக்கான்றதான் முக்கியம். ஆளோட கலரோ ஹைட்டோ வெயிட்டோ இதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன். பாட்டு வருது.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: போதும் போதும் பேசுறது பேச்சு நிப்பாட்டு, எனக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணி இங்கிருந்து என் கையை பிடிச்சி ரொம்ப கெஞ்சிறதுனால இப்போ நான் பாட்டு போடுறேன். இங்கே ஒரு வாட்டி கெஞ்சு, அப்போ தான் வந்து பாட்டு போடுவேன். பண்ண மாட்டியா? நான் வரேன்.
1: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: KLD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: ஆஹா, வெற்றி வெற்றி.
4: 25 million dirhams with big ticket.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
4: plus weekly cash draws.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: You are back.
7: சரிப்பா, கட்டா குஸ்தி 2 ஓட மூவி கான்டெஸ்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி எந்தெந்த நேரத்திலாம் உங்களுக்கு தோணும்? எனக்கு வந்து சும்மா ஜென்ரலாக அப்படி கேட்கணும்னு தோணுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு 1/2 hour மாதிரி சொல்லியிருந்தேன், நேற்றுக்கும் சரி முந்தா நேற்றுக்கும் சரி ரொம்ப லேட்டாக தூங்கினேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக ஒரு சில வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சிருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரமே தூங்கியிருக்கலாம். அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு மணிக்கெலாம் தான் தூங்கியிருக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து ஒரு 2 hours நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்குள்ளே நம்ம உள்ள அதாவது இன்வால்வ் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமே, சரியா? அந்த புக்கை படிக்கிறதுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கும். அந்த புக்கு எந்திச்சு உட்காந்து பட்டுன்னு படிக்கலாம், ஆனால் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இருங்க, ஒரு 2 reel பார்ப்போம், அப்புறம் வந்து டக்குன்னு வந்து வராத நோட்டிஃபிகேஷன் எடுத்து செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெதுவாக இருந்துச்சு அந்த புக்கை திறப்போம். அப்புறம் அந்த புக்கு பார்க்குறதுக்குள்ளே டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எங்காவது போவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். இதில் ஒரு 1/2 hour 3/4 hours வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பெருசாக வந்து என்னத்தை, ஆனால் உலகத்திலே பெரிய ஸ்கேம் என்ன தெரியுமா? டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். இது உண்மை, சத்தியமாக சொல்கிறது உண்மை, சரியா? இது எனக்கு நானே கூட சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எந்தெந்த நேரத்துலலாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹலோ, வணக்கம்.
8: ஆ, வணக்கம்.
7: ஆ, வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா?
8: நல்லபடியாக இருக்கு.
7: நல்லபடியாக இருக்கீங்களா? சரி, சொல்லுங்கள்.
8: டைம் வேஸ்ட்னா மொபைல் தாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மொபைலை கையில் எடுப்போம், அப்படியே போயிடும். 12, 1.
7: எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பீங்க?
8: 1.5 hours, 2 hours
7: போறது தெரிய
8: மாட்டேங்குது.
7: எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஆயிடுவீங்க? சிக்னல்ல வண்டி நிக்கும் போதெல்லாம் ஃபோன்
8: பார்க்க போறோம்னா அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி அந்த வேலைய விட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு அப்புறம் மைண்ட் ஒரு அந்த வேலைய பார்க்கணும்.
7: சரி, இப்போ நான் கேக்குறதுக்குலாம் எஸ்ஆர் நோ மட்டும் பதில் சொல்லுங்க, சரியா? வண்டி சிக்னல்ல நிக்குது, சரியா? இப்போ நீங்க ஃபோன் பாக்குறீங்களா?
8: இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல.
7: சரி, ஓகே. இப்போ வீட்டுக்கு போய் வேலைய விட்டு போயிட்டு டிவி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிவி ஓடிட்டு இருக்கும், ஃபோனும் பாக்குறீங்களா? காலங்காத்துல எழுந்துக்கும் போதே வந்து அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஃபோன் பாக்குறீங்களா? சரி, இப்ப வந்து உங்க ஃபோன் தலைமாட்டில சார்ஜர் இருக்கா?
8: அது
7: வேற வழி அப்படின்னு பாப்போம். சரி, கட்டா குஸ்தி 2 மூவி கான்டெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லிருந்தல, அது என்னன்னா விஷ்ணு விஷாலோட கேரக்டர் நேம் என்ன அந்த படத்துல? அவ்வளோதான். ஜி கேன் டைப் பண்ணி பேர் எமரிட்ட 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னா, மேசே அமருக்குலேருந்து யூ ஹேவ் மாட்டி கிட்ஸ் ஆன் 89.4 தமிழ் FM.

The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Order. Ramada Corniche, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
3: பவர் கதை சொல்லவா?
4: சிங்கம் கதையா?
2: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2.
5: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
2: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
7: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
7: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
9: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
10: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
11: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on Jetto or 0% interest. 1 million kilometerக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
9: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: டெக்னாலஜி தெரியாத பசங்கிட்ட போனை கொடுத்தா இப்படிதான். சரி ஓகே, எனிவேஸ் கட்டா குஸ்தி டூவோட மூவி கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. விஷ்ணு விஷால் பேர் என்ன அந்த படத்தில்? விஷ்ணு விஷாலே பேர் தானங்க அப்படின்னீங்கன்னா
2: எஸ்
1: ஐ நோ, பட் இது ரொம்ப பழைய ஜோக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால லெட்ஸ் நாட் கோ தேர். பிகாஸ் விஷ்ணு விஷாலோட விஷ்ணின்ற நான் கிருஷ்ணிகிட்ட பேசி எனக்கு விஷ்ணின்னு வருது. விஷ்ணு விஷாலோட படத்தில், ஐ மீன் விஷ்ணு விஷாலுக்கு இந்த படத்தில் என்ன பேர்? அவ்வளோதான், ஜி கேன் டைப் பண்ணி பேரை, உங்கள் பேரை 0502528940. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். எந்த கான்டெஸ்ட் நடத்தினாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் வந்து உங்களை அனுப்ப சொல்லுவோம். அதனால் நீங்கள் தமிழ் எஃப்எம் அப்படின்னு போட்டு இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து வேகமாக நம்பர் சொல்கிறதுனால நோட் பண்ண முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறீங்க. ப்ளீஸ் நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம் மிஸ்டர் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: ஏதோ சுமாராக இருக்கீங்க. யார் பேசுறது?
3: ஷெரீஃப் பேசுகிறேன்.
1: ஷெரீஃப்
3: ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் மூமெண்ட்ஸ், எனர்ஜெடிக் மூமெண்ட்ஸ் கொடுப்போம்.
1: தேங்க் யூ ஷெரீஃப், தேங்க் யூ,
3: ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா பண்றீங்க.
1: நன்றி.
3: உங்ககிட்ட பேசணும்னு இருந்தா டக்குனு எனக்கு லைன் கடிச்சிச்சு, அதனால உங்ககிட்ட பேசிட்டேன்.
1: ஜெனரலா வாட் யூ டு சார்? என்ன சரி,
3: ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் சார் பாபு.
1: தேங்க் யூ, தேங்க் யூ சார். ஷெரீஃப் ஜெனரலி வாட் யூ டு, லைக் என்ன வர்க் பண்றீங்க
3: நீங்க? ஐ அம் an assistant manager in a fire fighting company.
1: ஃபயர் ஃபைட்டிங் கம்பெனியா?
3: ஆமா ஆமா ஆமா, ஃபயர் ஃபைட்டிங் கம்பெனியில. ஸோ எனக்கு இந்த ஈவினிங் டைம்ல எல்லாம் நான் இந்த மாதிரி டிராபிக்ல போகும்போது, சில டைம்ல வந்து லேட் ஈவினிங் போகும்போது, அப்போல்லாம் உங்க ஷோஸ் தான் கேட்பேன். கேட்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உங்க சாங், உங்களோட அந்த சாங் செலெக்ஷன் தான் அது ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு.
1: சரி, சின்ஸ் யூ டோல்ட் மீ ஐ வுட் லைக் டு கிவ் யூ அ சாங், வாட் சாங் டு யூ வாண்ட்? இருக்கீங்க. கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஷெரீஃப்க்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஷெரீஃப் மாதிரி இருக்கிற மற்ற 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் கிட்ஸ்க்கும் ஐ ஹோப் யூ வில் லவ் லைக் திஸ் சாங் அண்ட் லவ் திஸ் சாங். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு பாட்டு, சும்மா தெரிய விட்டார் ரேமானோட ஓஜி விண்டேஜ் ஏரா. இதெல்லாம் கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல காதல் தேசம்லேருந்து யூ ஹவ் அ சாங். நம் ப்ராவோ அண்ட் கட்டா குஸ்திக்கு டிக்கெட்டுக்காக மெசேஜ் அனுப்ப
4: மறக்காதீங்க. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: வெற்றி
3: 25 million dirhams with big ticket.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
3: plus weekly cash draws.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
6: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக் துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: Is it time for coffee? No, it's time for traffic.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: Okay. இங்கே இருக்க பட்டன். ஓகே, ஸோ துபாய் ஃப்ரேம் முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. துபாய் ஃப்ரேம்லேருந்து அப்படியே ரைட் எடுத்து நீங்கள் ஜபீல் அங்கேருந்து அப்படியே 2nd December Street அப்படியே ஷேக் சாயத் ரோட் ஜாயின் பண்ணுவீங்களா, அந்த ஏரியா கொஞ்சம் பேக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், அங்கேருந்து அப்படியே நீங்கள் ஆமாம் அது ஒன்று கொஞ்சம் லைட்டாக தான் பேக்டாக தெரியுது. அண்ட் E11 ரோட் வழக்கம் போல் கருத் பிரிட்ஜெலாம் தாண்டி தேரா கிளாக் டவர்லாம் தாண்டி நல்ல டிராஃபிக் இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குரேஸ் சென்டர் முன்னாடி அண்ட் ரீஃப் மால் முன்னாடிலாம் ரெகுலர் டிராஃபிக். அண்ட் இப்போ மெயினாக வந்து தேரா சிட்டி சென்டர் தேராலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கியாதா மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடியிலேருந்து பயங்கர இன்றைக்கி ஆக்சுவலி நல்ல டிராஃபிக் இன்றைக்கி. ஆமாம், அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் ஒன்று வரும் இல்லையா, எங்கன்னா அல்வஹதா ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா. ஆமாம், அங்கே அந்த மஜாஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் முன்னாடி நல்ல டிராஃபிக். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் நீங்கள் டுவர்ட்ஸ் அல்வாதாலேருந்து அப்படியே இங்கே ரைட் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து இந்த கஸ்பாலாம் போவீங்களா அந்த பக்கம், அங்கே ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. மற்றபடி 311 ரோட்லாம் சொல்லவே வேணாம், எனக்கே சொல்லி சொல்லி டயர்டாகுது. டிராஃபிக்னு சொல்லிட்டேன்ல, டைம்னு சொல்லிட்டேன்ல, டைமுக்கு பதிலாக
2: டிராஃபிக் அப்டேட். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: பாட்டு வேணுமா? பாட்டு பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும்? வணக்கம், பேரை சொல்லுங்க, பாட்டு கேளுங்க.
3: வணக்கம்.
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க அதான் கேட்க வரீங்கன்னு தெரியும், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பாட்டு கேளுங்க, பேர் சொல்லுங்க.
3: பாட்டு வந்து சாமி கிட்ட சொல்லி கொடுத்தேன், அந்த ஜெயம் ரவிக்குள்ள சாங்.
1: சாமி கிட்ட சொல்லி தாசா?
3: தாஸ்
1: பயங்கர கிளாஸியான ஒரு மனுஷனா இருக்கீங்களே. ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். ஏன்னா இந்த பாட்டுலாம் யாருமே கேட்கறது இல்ல, மறந்தே போயிட்டு நான் இந்த பாட்டுலாம். ஆனா ரொம்ப சோகமா இருக்கு இந்த பாட்டு. ஓகேவா?
3: சோகமா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: ஓ, அந்த மாதிரி? ஏன் நீங்க வந்து இந்த சக்கப்போடு போட்டான இந்த மாதிரி பாட்டுலாம் இது இந்த பந்தெல்லாம் குளிக்கிறது குளித்துக்கிறது இல்ல, பெட்டர் மார்க்ஸ் அதேதான் வேணுமா? சரி, ஓகே, அதே தான் உங்களுக்கு வருது. உங்க பேரு? பாட்டு சோகமா இருந்தாலும் சுகமா இருக்கும்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: கிள்ளியூரில் அணு கனிம சுரங்கம் அமைக்க மாநில அரசு துணை போவதா என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் 1144 ஹெக்டேயர் பரப்பளவில் அணு கனிம சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் முயற்சிக்கு தமிழக அரசு துணை போயிருக்கின்றது. கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் திட்டத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு அவசர அவசரமாக ஆணை பிறப்பித்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கூறியுள்ளார். அணு கனிம சுரங்கம் அமைக்க நிலத்தை ஒதுக்கி மத்திய அரசு பிறப்பித்த ஆணை 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் என்பதால் இந்த திட்டம் காலாவதியாகிவிட்டதாக அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் நில ஒதுக்கீட்டை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து கடந்த 10ஆம் தேதி தமிழக அரசு அதற்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாணை பிறப்பித்திருப்பதாக அவர் கூறினார். அணு கனிம சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு தமிழக அரசு துணை போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: கேரளத்தில் லெப்டோபைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் பரவி வருகிறது. இதன் தாக்கத்திற்கு இதுவரை 2 பேர் பலியாகியுள்ளனர். 9 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. லெப்டோபைரோசிஸ் என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் பாதிப்பாகும். இதனால் மனிதர்களும் விலங்குகளும் பாதிக்கப்படுவார்கள். தொற்று ஏற்பட்ட விலங்கு சிறுநீரில் இருந்து நேரடி தொடர்பால் அல்லது சிறுநீர் பாதித்த சுற்றுச்சூழலால் இந்த தொற்று மனிதர்களுக்கு பரவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: சொத்து மற்றும் கடன் விவர கூற்றுக்களை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இலங்கை லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் இன்றைய தினத்துக்குள் அதனை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் இணைய வழியூடாகவே தங்களது விவர கூற்றுக்களை சமர்ப்பிக்க வேண்டும்.
2: அமீரக செய்திகள்.
4: அமீரகத்தில் நாளை முதல் எரிபொருள் விலைகள் குறைகின்றன. சூப்பர் 98 பெட்ரோலின் விலை கடந்த மாதத்தில் 3 திரம்ஸ் 95 பில்ஸாக இருந்ததுடன் அடுத்த மாதத்தில் 3 திரம்ஸ் 40 பில்ஸாக குறைகிறது. கடந்த மாதத்தில் 3 திரம்ஸ் 83 பில்ஸாக இருந்த ஸ்பெஷல் 95 பெட்ரோலின் விலை 3 திரம்ஸ் 29 பில்ஸாக குறைக்கப்பட்டுள்ளது. 3 திரம்ஸ் 76 பில்ஸாக இருந்த E+91 பெட்ரோல் லீட்டரின் விலை 3 திரம்ஸ் 21 பில்ஸாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4 திரம்ஸ் 33 பில்ஸாக இருந்த டீசலின் விலை 3 திரம்ஸ் 6 பில்ஸாக குறைக்கப்பட்டுள்ளது.
2: உலக செய்திகள்.
4: புரிந்துணர்வு என்பது இருதரப்புக்கும் பொதுவான விடயம் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடித்தால் ஈரானும் தனது பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றும் என்று அவர் கூறினார். ஆதாரமற்ற மிரட்டல்களையும் நியாயமற்ற தற்பெருமையையும் எதிர்கொள்வதிலும் முடிவெடுப்பதில் எங்களின் அணுகுமுறை பகுத்தறிவையும் மனித கண்ணியத்தையும் அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் கூறினார். இதேவேளை நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் உறுதியுடன் அச்சமின்றி தற்காப்பை மேற்கொள்வோம் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார்.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.72% உயர்ந்து 4052.7 டாலராக உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 3.78% உயர்ந்து 60.34 டாலராக உள்ளது. இதற்கமைய அமெரிக்க சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. இன்று காலை 483.75 திரம்ஸ் இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 5 திரம்ஸ் உயர்ந்து 488 திரம்ஸ் 75 பில்ஸாக குறைவாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 4 திரம்ஸ் உயர்ந்து 452 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது. நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: அண்ட் திஸ் இஸ் 4வது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கடக். யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, மெல்ல மெல்ல அப்படியே ஈவினிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரூமில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக உட்காந்துட்ருக்கோம். யாராவது உள்ளே வருவாங்க, ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு லைட்டை போட்டுருவானுங்க. போகிறப்ப லைட்டை ஆஃப் பண்ணாமல் போயிடுவேன். இப்போ அப்படி தான் இந்த கிருஷ்ணி ஒன்று பண்ணிடுச்சு. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வேண்டி தனியாக நாங்கள் ஒரு 15 டியூப்லைட்டை தலைக்கு மேலே போட்டு வச்சுருக்கோம். அது வந்து ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் போடுவோம், ஏன்னா வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ என் கண்ணு கூசுது, கண்ணை லைட்டாக சுருக்கினே தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணி கையில் கச்சனி அவ்வளோதான். சரி ஓகே, இந்த மாதிரி சில பேர் இப்படி லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாமல் போயிடுவோம். இது நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு பசங்களோடலாம் இருக்கிறப்ப இது அடிக்கடி நடக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்போம், டக்குன்னு வந்து லைட்டை போடுவான். ஏன்டா லைட்டை போட்டேன்னா, மச்சா மச்சா இறா இறா இறா, நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதாவது எடுக்க வருவான். எடுத்துட்டு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணாமே போயிடுவானுங்க. சரியான செல்ஃபிஸ்டா நீங்களாம். சரி ஓகே, இன்னைக்கு அப்டேட் என்ன சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷார்ஜா வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஃபைன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவாக தான் நான் சொல்லியிருந்தேன், பட் ஆக்சுவலி வந்து இது டிராஃபிக் ஃபைன் கிடையாது. டிராஃபிக் ஃபைன்ல வந்து எப்படின்னா 35% ஆஃப். ஓகே, இதில் எப்படின்னா அதாவது 60 நாளைக்குள்ள ஃபைன் ஃபைனை பண்ணிட்டு நீங்கள் 60 நாளைக்குள்ள பே பண்ணீங்கன்னா அதில் 35% சாரிங்க 35% கம்மி எவ்வளோ ஃபைனோ. இதே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 25% டிஸ்கவுண்ட்டோட பண்ணலாம் போல். ஸோ அந்த 50% டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பர்சனல் டிராஃபிக் ஃபைனுக்கு கிடையாது. இது வந்து எப்படின்னா கமர்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் ஃபைன்ஸ்க்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஃபைனுடைய ரிடக்ஷனில் 50%. நீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னா 50% ஆஃப் ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் அகேன்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் செக்யூரிட்டி பெர்மிட்டை ரினியூ பண்ணுறதுக்கு 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ஜா போலீஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் வந்து அதில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 50% ஆஃபு. அப்புறம் மேண்டேட்ரி கம்பெனி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 20% ஆஃப். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 35% டிஸ்கவுண்ட் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஃபைன் நீங்கள் போட்டு உங்களுக்கு ஃபைன் விழுந்து ஒரு 60 நாளைக்குள்ளே கட்டினீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட்டு 60 நாளைக்கு மேலே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, 100% நோ டிஸ்கவுண்ட். ஓகே, எங்கே அந்த பட்டன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கண்ணே, இதில் வந்து எக்ஸெப்ஷன் கூட இருக்கு. எக்ஸெப்ஷன்ஸ்னா வந்து இதிலிருந்து, அதாவது இந்த ஃபைனில் ஒரு சில ஃபைனுக்கு டிஸ்கவுண்ட்டே கிடையாது. அதில் மெயின் என்னென்னா ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே டிரைவ் பண்ணி ஃபைன் வாங்கியிருந்தீங்கன்னா அதிலலாம் டிஸ்கவுண்ட் கிடையாது. சரியா, சீரியஸ் ட்ரக் அஃபென்சஸ், ட்ரக்கை ஓட்டி ஏதாச்சும் நீங்கள் வந்து அந்த மாதிரி எதனா, அப்புறம் ரெக்லெஸ் டிரைவிங், அப்புறம் பெடஸ்ட்ரியன்ஸை பயமுறுத்துகிற மாதிரியோ லைட்டாக அவங்க மேலே இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டோ அந்த மாதிரி ஃபைனுக்கு ஆஃபர் கிடையாது. ஸோ இது ஷார்ஜாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இஃப் யூ வாண்ட் செக், யூ கேன் செக் ஷார்ஜா போலீஸ் வெப்சைட், ஷார்ஜா போலீஸ் ஸ்மார்ட் ஆப், அண்ட் இல்லாட்டினா யூஏஇ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இந்த MOI ஆப் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். துபாய் போலீஸ் ஆப்பில் கூட, துபாயில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க கூட நீங்கள் அங்கே ஷார்ஜாவில் போய் ஃபைன் பண்ணுவீங்க அங்கே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவ்வளோதான் அது நான் சொல்லணும்னு நினச்சேன்னா. நான் வந்து பொதுவாக சொன்னேன், ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் சொன்னேன், அது கொஞ்சம் விளைவரியாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். ஓகே, புஷ்பா 2 ஒரு பாட்டும், நட்பே துணையிலிருந்து செம்ம பாட்டும் உங்களுக்கு நான் வந்துட்டு கேட்டு முடியும். ஐ வில் பி பேக். இந்த 2-3 நியூஸ்லாம் இருக்கு, எடுத்துகிட்டு வரேன். திஸ் இஸ் த ஈவினிங் கடக், நான் ஆர்ஜி பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: வெற்றி வெற்றி
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae-ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
5: தமிழ் FM தெரியுமா? 89.4
6: நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
7: You are back.
8: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ வந்து ஆக்சுவலி அப்ராடில் நம்மளை மாதிரி அப்ராடில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு ரியலைசேஷன் ஒன்று வரும். அந்த ரியலைசேஷனில் பல பாயிண்ட்ஸ் வந்து மைண்டுக்கு வந்துட்டு போகும். அதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு வயசாகிறது கரெக்டாக. இப்போ வந்து சப்போஸ் இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஊரில் இருக்காங்க அப்படின்னா, சில நேரம் அப்படின்னா திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து போக முடியும் போக முடியாதுன்ற ஒரு டிசிஷனை நம்ம எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்மளால் போக முடியாது. அது அவங்க தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளால் வர முடியாதுன்றதுனால நம்மளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும், நமக்கு எதுக்கு ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வெயிட் ஏன் ஜாஸ்தி தலையில் போடணும்னா, அவங்க வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏதோ சும்மா சாதாரண ஒரு சப்ப மேட்ருங்கிற மாதிரியே தான் நம்மளை நம்மக்கிட்ட அதை சொல்லுவாங்களே. ஆனால் அது எண்ட் ஆஃப் த டைம், லைக் இப்போ வருஷத்துக்கு ஒருவாட்டி இந்த வெக்கேஷன்லேயோ இல்லை வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னே வச்சுப்போமே கணக்கு, ஊருக்கு போயிட்டு வரும்போது நம்ம பேரண்ட்ஸோட ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் யங்காக இருந்திருப்பாங்க, அப்புறம் அப்படியே லைட்டாக வெள்ள முடி வந்துருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து உடம்பே சரியில்லை, கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து கிராஜுவலி இந்த சேஞ்சஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து எப்படின்னா, நம்ம மெஜாரிட்டி என்ன பண்ணலான்னா, ஃபோன் பேசலாம், கையிலேருந்து காசு அனுப்பலாம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லலாம். ஆனால் நம்ம போய் இருக்கிற மாதிரி வராது, ஆனால் நம்மளால் இருக்கவும் முடியாது. ஸோ இப்படிலாம் வந்து சில நேரம் எனக்கு யோசிக்க தோணும், ஆமாம் இல்லை இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு முக்கியமான டைமில் நம்மளால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று வரும். இப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சப்போஸ் இஃப் யூ ஃபீல் த சேம் வே, யூ ஃபீல் லைக் யூஆர் ஆல்சோ மிஸ்ஸிங் யுவர் பேரண்ட்ஸ் அவர் உங்கள் பசங்க, மெயினாக வந்து பசங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க, அந்த டிரான்சிஷனையும் பார்க்க முடியாது. ஆனால் மெயினாக வந்து நான் வந்து இந்த பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன், நான் அப்பா அம்மாவை தான் சொல்லுவேன். இப்போது சப்போஸ் அப்பா அம்மாவெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா, யுவர் ரிச் ப்ரோ, யுவர் ரிச் ஐ வுட் சே. தலைவர் சாங் ஆஃப் தி ஆரில் ஐ ரியலி மிஸ் மை மாம் நோ. ஸோ எனக்கு திடீர்னு அது வந்துருச்சு வெளில, அதனால் அம்மாவை மிஸ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்காகவும் பசங்களுக்காகவும் வரப்போகிற பாட்டு தலைவர் சாங்கில் வந்துகிட்டு இருக்கு. ஓகே,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கோ ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
6: JM brand AC da.
7: JM brand AC da.
8: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
9: This hour of the evening correct is brought to you by Pride Collection alikkum thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஓகே அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லெட் மீ கோ அண்ட் ஐ வில் சி யூ கைஸ் டுமாரோ. அண்ட் பை த வே, போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போகிறேன். அண்ட் யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டெல்லிங் லைக் யாராவது அம்மாவும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, இப்போ ரேடியோலையோ இல்லாட்டி சோஷியல் மீடியாலேயோ அம்மாவை பற்றியோ அப்பாவை பற்றியோ பேசும்போது வந்து இது ரொம்ப அது ஒரு டாபிக் மாதிரியே பார்க்குற மாதிரி ஆகிடுது. ஒரு இமோஷ்னலாக உள்ளிருந்து பேசுகிறோம் அப்படின்ற ஃபீலை தாண்டி, இல்லை எனக்கும் வந்து பேச பேச அந்த மாதிரி ஆகுது, ஒருவேளை நம்மளை அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. சரி ஓகே, நினச்சாலும் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு இருக்கிற லவ்வு பாசம்ன்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும், கரெக்டாக. சரி, நான் டிராஃபிக் அப்டேட் பண்ண கொடுத்துட்டு போகிறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: சிட்டிசன் பர்த்ல அங்கிருந்து ஆரம்பித்தா பயங்கர டிராஃபிக் தெரியுது ஜாஹியா வரைக்குமே. ஜாஹியா முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு, முவேலா கமர்ஷியல்குள்ளேயும் சஃபாரி மால் முன்னாடியும் இன்னொரு கிராஷ் ஏற்பட் ஆயிருக்கு. அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்து வண்டி ஓட்டுங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே பை கைஸ், யாராவது அம்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னைக்கு திரும்ப அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் எனிவேஸ், இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் டூ மச் இமோஷன் ஆயிடுச்சு அதனால். பட் ஸ்டில் இதே மாதிரி யாராவது இருப்பீங்கள அங்கங்கே, மிஸ்ஸிங் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் மாம் ஆர் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கா அடுத்து எல்லா பாட்டுமே அம்மா பாட்டாக வருது. ஓகே, உங்கள் அம்மாவை கேட்டதா சொல்லுங்கள்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
2: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கனோசிஸ் மற்றும் டிஐபி.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Anna Thangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக வரலாற்றில் புதிய அத்தியாயமாக முதல் பயணிகள் ரயில் சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அபுதாபி ஃபுஜைரா இடையே எதிஹாத் ரயில் பயணிகள் சேவை இன்று தொடங்கியது. ஃபுஜைராவில் இருந்து முதலாவது பயணிகள் ரயில் சேவை இன்று அதிகாலை 5:34 ஆரம்பமானதுடன் 7:10 அளவில் அபுதாபியை ரயில் சென்றடைந்தது. இதேவேளை இன்று காலை 8:15 அளவில் எதிஹாத் பயணிகள் ரயில் சேவையின் இரண்டாவது ரயில் அபுதாபியில் இருந்து புறப்பட்டது. இது அமீரகத்தின் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பின் முதற்கட்டமாகும். நாடு முழுவதையும் இணைக்கும் இந்த திட்டம் அடுத்த வருடம் March 30 முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை முதல் அமலாகும் வகையில் இந்திய பாஸ்போர்ட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. புதிய கட்டண அமைப்பின்படி 36 பக்கங்களை கொண்ட சாதாரண பாஸ்போர்ட்டுக்கு புதிதாக விண்ணப்பிப்பதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ சாதாரண சேவையில் 450 திரம்ஸ் மற்றும் தற்கால் விரைவு சேவையில் 900 திரம்ஸ் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 60 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு சாதாரண சேவையில் 630 திரம்ஸும் தற்கால் சேவையில் 1080 திரம்ஸும் கட்டணமாக வசூலிக்கப்படும். பாஸ்போர்ட் தொலைந்து விட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதற்கு பதிலாக புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண சேவையில் 36 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 900 திரம்ஸும் 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 1080 திரம்ஸும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்கால் விரைவு சேவையில் 36 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 1350 திரம்ஸும் 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 1530 திரம்ஸும் கட்டணமாக வசூலிக்கப்படும். திருத்தப்பட்ட புதிய கட்டணங்கள் அபுதாபியில் உள்ள இந்திய துணை தூதரகம், துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் ஒப்பந்த சேவை வழங்குநரால் நடத்தப்படும் அனைத்து இந்திய தூதரக விண்ணப்ப மையங்களிலும் ஒரே மாதிரியாக அமல்படுத்தப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிபொருள் விலைகள் கடந்த 4 முதன்முறையாக குறைந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சரிவை தொடர்ந்து பெட்ரோல் விலை லீட்டருக்கு 14% குறைவடைந்துள்ளது. இந்த விலை குறைப்புக்கு அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட நிலைத்தன்மையும் வளைகுடா நாடுகளில் இருந்து உலக எரிசக்தி சந்தைகளுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.72% உயர்ந்து 4052.7 உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 3.78% உயர்ந்து 60.34 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. இன்று காலை 483.75 ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 5 திரம்ஸ் உயர்ந்து 488.75 ஆக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 4 திரம்ஸ் உயர்ந்து 452.50 ஆக உள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தோஹாவில் உயர்நிலை சந்திப்புகள் அல்லது நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. தமக்கு தெரிந்தவரை வரும் நாட்களில் இருதரப்புக்கும் இடையே நேரடி சந்திப்புகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று தோஹாவில் செய்தியாளர்களிடம் பேசிய கத்தார் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி தெரிவித்தார். மேலும் அமெரிக்க குழு மத்தியஸ்தர்களை மட்டும் சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்புக்கும் இடையே எந்த உயர்மட்ட சந்திப்பும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை செயற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தோஹாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி ஹமானி கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
3: எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுக்கு பலியாக தயாராக இல்லை என்றும் இன்று இந்த இயக்கத்தில் இருந்து மீளா கண்ணீருடனும் மிகுந்த மனவேதனையுடனும் விடைபெறுகின்றேன் என்று அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அப்பட்டமான அதிகார அடக்குமுறை காரணமாக தம் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டன. இத்தனை ஆண்டுகள் நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை வீழ்த்த இத்தனை வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்பில் ஏந்தினோமோ என்று அதே தீய சக்திகளுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சிக்கட்டிலில் அமர தலைமை முற்பட்டதைக் கண்டு என் மனம் இரத்தக் கண்ணீர் வடிக்கின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுகள் நாம். நமக்கு போய் இப்படியொரு எண்ணம் வரலாமா? தீய சக்தி திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் என்று அவர் வினவியுள்ளார். தமக்கு வழங்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க தயாராக இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். தம்மை நம்பி வந்த 30 மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, நான் மட்டும் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தம்மை நம்பி பின்னால் நிற்பவர்கள் கட்சிக்காக கஷ்டப்பட்டவர்கள் சி வி சண்முகம், வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அந்தந்த மாவட்டங்களின் ஜாம்பவான்கள், கட்சியை வளர்த்தவர்கள், அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். வேலுமணியின் இந்த பேச்சு காரணமாக அதிமுகவில் மீண்டும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு 3000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தின் லாயசியாங் மாவட்டம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நெல், வயல்கள், வீடுகள் உள்ளிட்ட தனியார் சொத்துக்கள், பாலங்கள், சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மாவட்ட மக்கள் தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக அசாம், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த 1 வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. அசாமின் தேமாஜி, நல்பாரி, திப்ரூகர், சிரங், லக்கிம்பூர், கோக்ராஜர் மாவட்டங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் 22,000-க்கும் மேற்பட்டோர் வீடு உடைமைகளை இழந்து பரிதவித்து வருகின்றனர். இலங்கையின் துறை செய்தியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமற் போன சம்பவம் தொடர்பான இறுதி அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சகம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியன வழங்கிய விளக்கங்களின் அடிப்படையில் தற்போதைய அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த அறிக்கை நிதிக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா குறிப்பிட்டார். நாங்கள் மத்திய வங்கி மற்றும் திரை செய்தியுடன் 3 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அவர்கள் 2 அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். மத்திய வங்கி தனது அறிக்கையை தனியாக சமர்ப்பித்தது. ஏனெனில் திரை செய்தியினால் வழங்கப்பட்ட பல விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நாங்கள் அதனை பகுப்பாய்வு செய்தோம் என்று ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி இன்னிங்ஸ் மற்றும் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியில் இன்று தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் 185 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் முன்னிலை பெற்றிருந்த ஜிம்பாப்வே அணி இன்னிங்ஸ் மற்றும் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டியது. போட்டியில் பங்களாதேஷ் 1வது இன்னிங்ஸில் 140 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. ஜிம்பாப்வே 410 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் 185 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஜிம்பாப்வே அபார வெற்றி ஈட்டியது. போட்டியின் ஆட்டநாயகனாக ஜிம்பாப்வேயின் இன்னசென்ட் காயா தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். சொல்றேன்
1: பயணிகள் ரயில் சேவை ஆரம்பமாகி இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அது. அதுலயும் வந்து நான் வந்து பயணம் பண்ணிட்டு
0: வந்திருக்கேன்.
1: ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது. அடுத்து வர்ற எத்தனை பேருக்கும் நான் வந்து சொல்ல முடியும், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நான் சொல்ல முடியும், யூஏஇல ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல நான் வந்து போயிருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி அனுபவங்கள் வந்து மெட்ரோல போனவங்களுக்கு இதே மாதிரி கதைகள்லாம் இருந்திருக்கும். இப்ப வந்து நான் வந்து இந்த ட்ரெயின்ல போனது வந்து பெருமையா வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கிருஷ்ணி பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னவென்றால், காலையில தூங்காம கொள்ளாம ஏர்லி மார்னிங் 3 AM வந்து எந்திரிச்சு எங்க
1: நைட் 1:30
0: பொறுப்பா வந்து ரெடி ஆயிட்டு அந்த பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகி டீமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க.
1: பெரிய விஷயம் இல்லையா
0: தமிழகம்காக?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒரு பெரிய விஷயம். அதனால கண்டிப்பா அதுல வந்து நம்ம பங்கு இருக்கணும், அதுல ஒரு ஒரு பாட்டா நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கறதுனால நாங்க அவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணோம். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தது. அந்த ஒரு ட்ரெயின்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மத்த நாடுகள்ல, இப்ப இந்தியாவா இருக்கட்டும், ஒரு வந்தே பாரத் தொடங்குறாங்க இல்லைன்னா ஏதோ ஒண்ணு தொடங்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா யூஏஇ பாருங்க, ஒரு தமிழ் பேசக்கூடிய நான் இருந்தேன், மலையாளிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, எமிராத்திஸ் இருந்தாங்க, இன்னும் இன்னும் வேறு வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ட்ரெயினை இன்னைக்கு இயக்குனது வந்து ஒரு மலையாளி, ஒரு இந்தியரா நீங்க வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு, ஆமா ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருந்த போஸ்ட் கீழே வந்து ஹோப் யூ ஹேட் குட் ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆமா, பெரிய விஷயம், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இப்போ யூஏஇல வந்து இந்த மொபிலிட்டி இன்னும் ரொம்ப ஈஸி ஆகிருச்சு. எல்லா அமீரகங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா குறுகிய காலத்துல நம்ம போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இப்போ ஃபுஜராக்கும் அபுதாபிக்கும் இடையிலான சேவை, இன்னொரு 3 செப்டம்பர் 30 வந்து நம்ம துபாய்க்கு வரும்போது
0: அதுலயும் போறோம்,
1: அதுல போறோம், அதுலயும் போலாம். துபாய் டு அல் தாயித் இதுக்கிடையிலான அந்த 2 ஸ்டேஷன்ஸ் தொடங்குறாங்க. இதுக்கும் இந்த அபுதாபிக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
0: ஆமா, ரொம்ப ஹாப்பி. அண்ட் தமிழ்எஃப்எம், நம்ம 89.4 தமிழ்எஃப்எம்மோட பேஜ் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா நம்ம கிருஷ்ணி மணிபாலன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் டீடைலா வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களும் போய் பாருங்க,
1: போய் பார்க்கலாம், கண்டிப்பா போய் பாருங்க, ஷேர் பண்ணுங்க,
0: கமெண்ட் பண்ணுங்க. அந்த பைலட் யாரு நான் அப்ப போய் பாக்குறேன்.
1: சரி,
0: ஓகே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அடுத்து உங்களுக்காக evening gold rate.
3: இன்று தங்கத்தின் விலை.
4: Gold rate.
2: Gold rate today brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: So evening gold rate enna appadina 24 karat gold 485 dirhams and 22 karat gold 449 dirhams 25 fils and 21 karat gold 430 dirhams 75 fils and 18 karat gold 369 dirhams 25 fils idha evening gold rate and iniki nama show la contest mela contest vandu irukapodu enna enna abindrada na onnu na solren neengalum couple passes win pannalam and gold kuda win pannalam porathirundhu enna enna கேளுங்க. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் ரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம ஷோல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டெஸ்டோ கான்டெஸ்டா இருக்கு. அதுல முதல் கான்டெஸ்ட் வந்து கட்டா குஸ்தி 2 படத்துக்கான கான்டெஸ்ட். ஸோ ட்ரெய்லரே வந்து பார்க்கும்போது அடடி அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. எங்க ஆஃபீஸ்ல கூட நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி ட்ரெய்லரே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த படம் வரப்போகுது. ஸோ இந்த படத்துக்கான கப்பல் பாசஸை நீங்க இப்போ நம்ம ஷோல வின் பண்ண போறீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், ஓகேவா? ஸோ சட்டு நீங்கள் டிக்கெட்டை வின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, July 3rd வந்து ரிலீஸ் ஆகுது கட்டா குஸ்தி 2. பார்ட் 1 வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? ஸோ இப்போ 2 வந்து ரிலீஸ் ஆகுது. செல்லையாவு டைரக்ஷனில் விஷ்ணு விஷால், யோகி பாபு, ஐஸ்வர்ய லட்சுமி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சௌத்ரா டிவி, எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இல்லை என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு குட்டி பாப்பா வருவாங்க இல்லையா? ஸோ ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுது நமக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான பாப்பா அவங்க. அவங்களோட பேர் அவங்களுக்கு தெரிஞ்சுது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அவங்க தான் வருவாங்க. மேபி நீங்கள் அவங்கள கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த செலிபிரிட்டி கிட்டோட பேர் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சா 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். எஸ், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். விஷ்ணு விஷாலோட பொண்ணா வந்து நடிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரு, உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத பட்டு நினச்சிருவீங்களா? நாங்களும் சட்டுப்பட்டு உங்களுக்கு வந்து கப்பல் பாசஸ் வந்து கொடுத்துருவோம். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அஃபிஷியல் கால் வரும், ஓகே? அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: டேய் ஆண்டனி தெரிக்க, லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: சிங்கம் கதையா?
2: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2.
5: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
2: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
9: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
9: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on Jetto or 0% interest. 1 million kilometer-க்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 dirhams கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
2: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, part of Elite Group Holding. Agency supply.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ கான் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. This hour of Anbudan Naan is brought to you by Evora கலெக்ஷன் ஃப்ரம் ஜோயாலுகாஸ். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போற விஷயம் அப்படின்னா, நீங்க யார்கிட்டயாவது பயங்கரமா சேலஞ்ச் பண்ணிருக்கீங்களா? வீர வசனம்லாம் நம்ம பேசியிருப்போம், ஆனா நம்ம லைஃப்ல அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், ஓ மை காட், பேச்சாடா பேசின, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஸோ அப்படி நீங்க சேலஞ்ச் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம், இல்லை பிரியா நான் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு புரிதல் ஒரு பாயிண்ட்ல தான் வந்தது அப்படின்னு எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம், லைக் ஃபேமிலியில், இதுக்கப்புறம் மேலே லவ்ல, இல்லை வந்து ஒர்க்ல. ஸோ வாட் எவர் நீங்கள் பண்ணது இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், 050-252-8940 இந்த நம்பருக்கு. ஏஸ் நம்ம ஷோவில் வந்து ஒரு கான்டெஸ்ட் வேறு நடந்துகிட்ருக்கு, கட்டா குஸ்தி 2 படத்துக்கான கப்பல் பாசஸை நீங்கள் வின் பண்ணலாம். இந்த படத்தில் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் பேபி இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ரியல் லைஃப்லேயே இருக்காங்க அது வேறு விஷயம், பட் இந்த படத்தில் வர அந்த குட்டி பாப்பா பேர் என்ன, சோஷியல் மீடியாலலாம் பயங்கர ஃபேமஸ் அவங்க. ஸோ அவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன நம்பருக்கு 050-252-8940 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும், ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களோட ஆன்சர், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களோட பேர், எந்த எமிரேட்லேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்றத அனுப்பிச்சுருங்க. அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் ரோ டிவி அண்ட் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
5: ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக சந்தோஷ்னி ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940க்கு. அண்ட் கட்டா குஸ்தி 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணணும்னா, இந்த படத்தில் விஷ்ணு விஷாலோட பொண்ணாக ஒரு பாப்பா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சேம் நம்பர் 0502528940க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும் அண்ட் கப்பல் பாசஸை வின் பண்ணுங்கள். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சௌத்ரோ டிவி, எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ஏ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஒரு கான்டெஸ்ட் இருக்கு, ரெடியா இருங்க. அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

கோல்டு காயின் வின் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. ஆமாங்க, எயின் கோல்ட் வாலெட் ஆப் பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், இப்போவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. யூ கேன் பை கோல்ட் ஃப்ரம் ஜஸ்ட் 180. நல்ல ஒரு ஆஃபரில் இஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் சேஃப் அண்ட் லைசன்ஸ்ட், பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் 180க்கு நீங்கள் கோல்டு வாங்கினா 2080 வொர்த் கோல்டு ஃப்ரீ. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கும் 2080 கோல்டு ஆன் 180 கோல்டு பர்ச்சேஸ் அண்ட் அதில் உங்களுக்கு 1080 கிடைக்கும். ஸோ வித்ட்ரால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம். கோல்டு பாரா வந்து வாங்கிக்கலாம், காயின் இல்லைனா கேஷ் ரிடம்ஷன் ரெண்டுமே உண்டு. டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ உங்களோட ஸ்டோரை நீங்கள் விசிட் பண்ணலாம். கன்வீனியன்ட் பார்க்கிங் ஜஸ்ட் 2 minutes distance from Goldsook Metro. So, உடனே விசிட் பண்ணுங்கள் எயின் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் எல்எல்சி அண்ட் டவுன்லோட் எயின் கோல்டு வாலெட் ஆப் நவ். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. சோ கோல்ட் காயின் வின் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் இப்பதான் ரேடியோவை டியூன் பண்றீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்ற சில ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க கோல்டு காயினை வந்து வின் பண்ணலாம். சோ எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எப்படின்னா ஆப் ஸ்டோர் ஆர் கூகுள் பிளேயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் அண்ட் ஃபில் யுவர் கேஒய்சி அண்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எடுத்து உங்களோட ப்ரொஃபைல் பேஜை நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எயின் கோல்டு அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றது கூடவே உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து அனுப்புங்க. ஸோ நீங்கள் கூட லக்கி வினராக இருக்கலாம், கோல்டு காயின்ஸ் வந்து வின் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் த எயின் கோல்டு வாலெட் ஆப் அண்ட் சேவ் கோல்ட். ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. Just 81 உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது கோல்டு காயின்ஸாவோ இல்லை பாரோவோ இல்லை கேஷாவோ வந்து வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அனி படுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா, அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலைமாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்டு வாங்குறது தான் இப்ப இருக்க கரண்டான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு எல்லாருக்குமே இல்லையா. ஸோ அதையுமே நமக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல பண்ணி கொடுக்குறாங்க, எயின் கோல்டு. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. ஸோ என்னன்னா, நீங்க எயின் கோல்டில் கோல்டு காயின் வந்து வின் பண்ணும் அப்படின்னா, நான் சொல்கிற சில ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிட்டீங்கன்னா போதும். டவுன்லோட் பண்ணுங்கள் உடனே எயின் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், ஆப் ஸ்டோர் ஆர் கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் ஃபில் யுவர் KYC, டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், அப்படியே எங்களுக்கு அனுப்புங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும் 050-252-8940. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஸோ லாஸ்ட் டே டு என்டர் 6th July 2026 வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லக்கி வினர் ஆகலாம், உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ உடனே எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, கோல்டு காயின்ஸ் பார் இல்லை கேஷ் வந்து எனி டைம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. ஸோ டக்குன்னு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. நாங்கள் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, இதான் உங்களோட டக்கா. பிரியா எதை பற்றி பேசுகிறீங்க, இப்போ தான் நான் ரேடியோ டியூன் பண்ணுறேன் அப்படின்னா. ஓகே ஓகே, மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறதுல இதில் என்ன இருக்குது? ஸோ என்னென்னா, எயின் கோல்டு ஆப்போட கான்டெஸ்ட்டு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எயின் கோல்டோட கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் கூட கோல்டு காயின் வந்து வின் பண்ணலாம். ஸோ அதுக்கு சில ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும். எயின் கோல்டோட வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, கூகுள் ப்ளேலேயும் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட கேஒய்சியை ரொம்ப அழகாக ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ப்ரொஃபைல் பேஜை வந்து 050-252-8940, அதாவது உங்கள் நம்பரை விட தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு மனப்படமாக தெரியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஏஎன் டைப் பண்ணி எயின் கோல்டு அப்படின்னு டைப் பண்ணி எந்த எம்பரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது எயின் கோல்டோடைய கோல்டு காயின்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு
0: பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு
0: பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு கே கக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கே கே கக்கி கூக்கு வெரி குட் கக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கே கே பாடுங்க.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில பேர்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சிரிச்சிட்டா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேரோட முகத்தை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சலாம், ஆஹா இவன் எனக்கு சரியில்லை, அவர் இவன் எனக்கு சரியில்லை அப்படின்னு தெல்ல தெளிவா வந்து எழுதியிருக்கோம் நம்ம முகத்திலே இல்லையா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம மென்டல் ஹெல்த் தான் இங்கேயோ வந்து பிரச்சனை அப்படின்னு நமக்கே தெரியும். பட் நம்ம பச்சையாக போய் சொல்கிறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்து என்ன தெரியுமா, எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு 30-33 ஆகும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் பாடியும் ஒரு அடி வாங்கும் பாருங்கள், ஓ மை காட் அப்படின்னு இருக்கும். நம்ம நினச்சி கூட பார்த்ததுலேயே இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ டச் அவுட் யாருக்கும் அப்படி வரக்கூடாது. பட் நம்ம மென்டல் ஹெல்த்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி நமக்கு எதுவுமே வந்து வராது தான். மென்டல் ஹெல்த்னா வந்து என்ன, நம்ம மனசு வந்து எப்படி இருக்குது, நம்ம எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், கஷ்டம் வரும்போது எப்படி ரெக்கவர் ஆகிறோம், சந்தோஷம் வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், இதெல்லாம் சேர்ந்து தானே இந்த மென்டல் ஹெல்த் இல்லையா. ஸோ எப்படின்னா இப்போ ஒரு டெய்லி வந்து ஆஃபீஸ் வந்து போகிறீங்க, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, யாராவது சாப்பிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையில் வந்து முடிச்சிடுறீங்க ஆஃபீஸில் திருமுருகன் மாதிரி. ஸோ அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடியோ மேலே வீடியோ, அப்படியே மைண்ட் வந்து அதுக்கே செட் ஆகிடுது, பாடி வந்து டயர்டாக இருந்தாலும் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு தனம் வருது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் நம்மளை நம்மளே வந்து மறந்து போயிடுறோம். நம்ம கூட இருக்கவங்களை வந்து எப்படி நம்ம விழுந்து விழுந்து வந்து கேர் பண்ணுறோமோ அந்த கேரில் ஒரு 1% 10% விடுங்க 1% கூட நம்ம கொடுக்கறதே கிடையாது. அது நம்மளை வந்து மனசை வந்து சமாதானப்படுத்திக்கும், நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்டில் நம்ம பாடி நம்மளோட மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, எனக்கு தெரியும் இருக்காது. ஏன் அப்படின்றத நான் இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன். எனக்கு இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அழுகாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி அழறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மனசில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து போயிட்டு மனசு அப்படியே கிளியர் ஆகும். அண்ட் முக்கியமாக அழுதா நல்ல தூக்கம் வரும் தெரியுமா. நம்மளாம் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அழுதா நல்ல தூக்கம் வரும், மனசு லேசாகும். ஆனால் நிறைய பேர் எங்கே அழுதா நம்ம வீக்கம் நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையை வந்து முழுங்கி முழுங்கி முழுங்கி ஒரு பாயிண்டில் வந்து வெடிக்கும். அது வெடிக்கிறது எப்படின்னா வேற மாதிரி இருக்கும். நம்மளும் சஃபர் ஆகிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களையும் வந்து சஃபர் பண்ணுற மாதிரி ஆக்கிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வேணுட்டே பண்ணுறதில்ல, அது வந்து அப்படி தான் வந்து நடந்திருக்கும். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்க ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இமோஷன்ஸ் வந்து ஒன்று தானே. நீ அழுகாத, நீ என்ன அவ்வளோ வீக் ஆகிட்டியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாம் எனக்கு அழணும்னு தோணுது, நான் அழறேன் அப்படின்னு கத்தி ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டாது கதவை மூடிட்டு சொல்லுவாங்கல்ல, ரூம் போட்டு அழுவேன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அழறது தப்பே கிடையாது இல்லையா. பிகாஸ் நம்ம கோத்ரூ பண்ணுறது அந்த பெயின் நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. பொறுத்துக்கலாம், பட் எல்லாரையுமே பொறுத்துக்க சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்க ஷூஸில் இருக்க அந்த பெயின் அவங்களோடது. ஸோ எனிவேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போல்லாம் நீங்கள் டவுனாக இருக்கீங்க, ஐ வாண்ட் டு க்ரை, பட் அழுதா நம்ம கெத்து என்ன ஆகுறது அப்படின்னா, நம்ம ஹெல்த்தை விட கெத்து ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், முக்கியமாக நம்மளோட மென்டல் ஹெல்த் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. அதுக்காக நைட்டு தூங்கிட்டு இதான் அப்படியா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே தூங்கலாம் கூடாது. எப்போ அழுக வருதோ அப்போ அழணும். சும்மா ஏதாவது நினச்சி ஒவ்வொருத்தர்

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் கான்டெஸ்டோ கான்டெஸ்ட் நடந்தது. ஸோ அதில் நீங்கள் மேபி வின் பண்ணியிருக்கலாம். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அஃபிஷியலாக கால் வரும். இன்னும் வரலையே பிரியா அப்படின்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக வரும். நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றியில் ஃபீட்பேக் ஆர் ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும், பிரியா கிட்ட பேசணும், மனசு சரியில்லை பிரியா எனக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நல்லா முடிஞ்சால் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நமக்கு நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, காந்தி பிறந்தம் ஒன்று அப்படின்றனால நம்ம தானே துணையாக இருந்துக்கணும். ஸோ எனிவேஸ் நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக தான் இருப்பேன். அங்கே வந்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்ட்டு. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ஸோ ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தனிமை எனக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா எங்களோட கனெக்டடாகவே இருங்க. ஸோ தனிமைக்கு ஏற்ற மாதிரியான பாட்டு வரும், அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். அடிக்கடி நியூஸ் அப்டேட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம், கனெக்டடாகவே இருங்க. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைனா சமத்தை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு டே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம் 8-11 PM நாளைக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக வரலாற்றில் புதிய அத்தியாயமாக முதல் பயணிகள் ரயில் சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அபுதாபி ஃபுஜைரா இடையே எதிஹாத் ரயில் பயணிகள் சேவை இன்று தொடங்கியது. ஃபுஜைராவில் இருந்து முதலாவது பயணிகள் ரயில் சேவை இன்று அதிகாலை 5:34 ஆரம்பமானதுடன் 7:10 அளவில் அபுதாபியை ரயில் சென்றடைந்தது. இதேவேளை இன்று காலை 8:15 அளவில் எதிஹாத் பயணிகள் ரயில் சேவையின் இரண்டாவது ரயில் அபுதாபியில் இருந்து புறப்பட்டது. இது அமீரகத்தின் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பின் முதற்கட்டமாகும். நாடு முழுவதையும் இணைக்கும் இந்த திட்டம் அடுத்த வருடம் March 30 முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை முதல் அமலாகும் வகையில் இந்திய பாஸ்போர்ட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. புதிய கட்டண அமைப்பின்படி 36 பக்கங்களை கொண்ட சாதாரண பாஸ்போர்ட்டுக்கு புதிதாக விண்ணப்பிப்பதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ சாதாரண சேவையில் 450 திரம்ஸ் மற்றும் தற்கால் விரைவு சேவையில் 900 திரம்ஸ் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 60 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு சாதாரண சேவையில் 630 திரம்ஸும் தற்கால் சேவையில் 1080 திரம்ஸும் கட்டணமாக வசூலிக்கப்படும். பாஸ்போர்ட் தொலைந்து விட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதற்கு பதிலாக புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண சேவையில் 36 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 900 திரம்ஸும் 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 1080 திரம்ஸும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்கால் விரைவு சேவையில் 36 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 1350 திரம்ஸும் 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 1530 திரம்ஸும் கட்டணமாக வசூலிக்கப்படும். திருத்தப்பட்ட புதிய கட்டணங்கள் அபுதாபியில் உள்ள இந்திய துணை தூதரகம், துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் ஒப்பந்த சேவை வழங்குநரால் நடத்தப்படும் அனைத்து இந்திய தூதரக விண்ணப்ப மையங்களிலும் ஒரே மாதிரியாக அமல்படுத்தப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிபொருள் விலைகள் கடந்த 4 முதன்முறையாக குறைந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சரிவை தொடர்ந்து பெட்ரோல் விலை லீட்டருக்கு 14% குறைவடைந்துள்ளது. இந்த விலை குறைப்புக்கு அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட நிலைத்தன்மையும் வளைகுடா நாடுகளில் இருந்து உலக எரிசக்தி சந்தைகளுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.72% உயர்ந்து 4052.7 உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 3.78% உயர்ந்து 60.34 உள்ளது. இதற்கமைய அமெரிக்க சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. இன்று காலை 483.75 ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 5 உயர்ந்து 488.75 ஆக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 4 உயர்ந்து 452.50 ஆக உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தோஹாவில் உயர்நிலை சந்திப்புகள் அல்லது நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. தமக்கு தெரிந்தவரை வரும் நாட்களில் இரு தரப்புக்கும் இடையே நேரடி சந்திப்புகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று தோஹாவில் செய்தியாளர்களிடம் பேசிய கத்தார் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி தெரிவித்தார். மேலும் அமெரிக்க குழு மத்தியஸ்தர்களை மட்டும் சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்புக்கும் இடையே எந்த உயர்மட்ட சந்திப்பும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை செயற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை தோஹாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி ஹமானி கூறினார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுக்கு பலியாக தயாராக இல்லை என்றும் இன்று இந்த இயக்கத்தில் இருந்து மீளா கண்ணீருடனும் மிகுந்த மனவேதனையுடனும் விடைபெறுகின்றேன் என்று அவர் கூறினார். கடந்த 5 திமுக ஆட்சியில் அப்பட்டமான அதிகார அடக்குமுறை காரணமாக தம் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டன. இத்தனை ஆண்டுகள் நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை வீழ்த்த இத்தனை வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்பில் ஏந்தினோமோ என்று அதே தீய சக்திகளுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சிக்கட்டிலில் அமர தலைமை முற்பட்டதைக் கண்டு என் மனம் இரத்த கண்ணீர் வடிக்கின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுகள் நாம். நமக்கு போய் இப்படியொரு எண்ணம் வரலாமா? தீய சக்தி திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் என்று அவர் வினவியுள்ளார். தமக்கு வழங்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க தயாராக இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். தம்மை நம்பி வந்த 30 மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, நான் மட்டும் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தம்மை நம்பி பின்னால் நிற்பவர்கள் கட்சிக்காக கஷ்டப்பட்டவர்கள் சி வி சண்முகம், வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அந்தந்த மாவட்டங்களின் ஜாம்பவான்கள், கட்சியை வளர்த்தவர்கள், அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். வேலுமணியின் இந்த பேச்சு காரணமாக அதிமுகவில் மீண்டும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு 3000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தின் லாயி சியாங் மாவட்டம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நெல், வயல்கள், வீடுகள் உள்ளிட்ட தனியார் சொத்துக்கள், பாலங்கள், சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மாவட்ட மக்கள் தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக அசாம், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த ஒருவார காலமாக கனமழை பெய்து வருகிறது. அசாமின் தேமாஜி, நல்பாரி, திப்ரூகர், சிரங், லக்கிம்பூர், கோக்ராஜர் மாவட்டங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் 22,000-க்கும் மேற்பட்டோர் வீடு உடைமைகளை இழந்து பரிதவித்து வருகின்றனர். இலங்கையின் திரை செய்தியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமற் போன சம்பவம் தொடர்பான இறுதி அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக நிதி அமைச்சகம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியன வழங்கிய விளக்கங்களின் அடிப்படையில் தற்போதைய அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த அறிக்கை நிதிக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா குறிப்பிட்டார். நாங்கள் மத்திய வங்கி மற்றும் திரை செய்தியுடன் 3 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அவர்கள் 2 அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். மத்திய வங்கி தனது அறிக்கையை தனியாக சமர்ப்பித்தது. ஏனெனில் திரை செய்தியினால் வழங்கப்பட்ட பல விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நாங்கள் அதனை பகுப்பாய்வு செய்தோம் என்று ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி இன்னிங்ஸ் மற்றும் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியில் இன்று தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் 185 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் முன்னிலை பெற்றிருந்த ஜிம்பாப்வே அணி இன்னிங்ஸ் மற்றும் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டியது. போட்டியில் பங்களாதேஷ் 1வது இன்னிங்ஸில் 140 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. ஜிம்பாப்வே 410 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் 185 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஜிம்பாப்வே அபார வெற்றி ஈட்டியது. போட்டியின் ஆட்ட நாயகனாக ஜிம்பாப்வேயின் இன்னசென்ட் காயா தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சிங்க்லேயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய்
2: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட்டு சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைமில் ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்ணுறேன்.

0: कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். You are listening to 9.4.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஏண்டி.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய் மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: இது 89.4 தமிழ் FM.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டே.
0: நீ படிச்ச பொண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாரா?

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.